நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 2 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2050

ஏழு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் 2026 மே மாதம் 23 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:51. சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை.

0: சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள முதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 6 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், காலை 7 மலரும் காலை மலரில் சுழல் விளக்கு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9

மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பில் கலைநயமும் கைவண்ணமும் ஓவியர் ஏ ராகவி ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 வேலைக்காரன் 3 பிறை. திரைப்பட பாடல்கள் 2 பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. பகல் 12:10 மங்கையர் உலகம். என் உலகம் பெரியதா சிறியதா, மகளிர் பங்கேற்று சிறப்பிக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் தருவது நாட்டு மாடு பராமரிப்பு குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். பிற்பகல் 2:30 தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோணியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு வசந்த் அன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை திரை இசை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குபவர் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியா. விலங்கியல் வாசற்படி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயறு வகை பயிர்களினால் மண்வள மேம்பாடு குறித்த நேர்முகத்தில் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் ஏ சுகன்யா அவர்கள் பங்கேற்கிறார். 8 மணிக்கு இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே

எமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை தருவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், 11:30 ஸ்டம்ப்டு, பிற்பகல் 12:10 சங்கீத சாரலில் கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

இரவு மணி 7:10 வேலூர் மாவட்ட செய்தி மடல். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சங்கனாஞ்சேரி CP மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தகவல்களோடு பாடல்கள் தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசை. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களுக்காக நேயர்களால். சில நொடிகளில்

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன.

0: இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு ப கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஆண்டிற்கான ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 2 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: டாக்டர் ஆர் காஷ்யப் மகேஷ் குரலில் பாரதியார் பாடல் கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing today. Mr. Modi will also address the gathering on the occasion.

ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்மதரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்தி

0: உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது, பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கணநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும் எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவை சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஸ்வரங்களின் சுவாரஸ்யம் இசையோடு கைகோர்க்கும் காற்றையும் சுகமாக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

பகையை அறிந்து கொள்ளும் அளவு எவரும் அன்பை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆமாம், அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் யாரும், அன்பை பகிர்ந்து கொள்ள துடிக்கும் யாரும், அன்பை கணிக்க அன்பை சந்தேகிக்க ஒருபோதும் துணிவதே இல்லை. அதனால்தான் அன்பின் முன்னால் எத்தனை பலம் பொருந்திய மனிதரும் எத்தனை பக்குவம் பெற்ற மனிதரும் பரிதாபமாக தோல்வியைத்தான் தழுவுகிறார்கள். பகையைப் போலவே அன்பையும் சற்று தள்ளி வைத்து நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடும் பாடல் முதலில்.

0: இறை ஆற்றலை வெளியில் தேடும் அவசரத்தில் நம்முள் இருக்கும் இறை பேராற்றலை கவனிக்க தவறிவிடுகிறோம். எந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தையே வழிநடத்துகிறதோ அதே ஆற்றல் உங்களுக்குள் இருந்து உங்களையும் வழிநடத்துவதை உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏ.ஆர். ஷேக் முகமது குரல் ஆனந்தராகத்தின் அடுத்த பாடலாக.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனித

நாம் எஜமானர் மனப்பான்மை கொண்டிருக்கிறோம். எதுவும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கடவுளுக்கே கட்டளையிடுகிறோம். தடுப்பு போடாதீர்கள், பாய்மரத்தை திறந்து விடுங்கள். கடவுளின் கருணை காற்று எப்போதும் வீசுகிறது. அது நம் படகை சரியான திசையில்தான் இட்டுச் செல்லும். ஏ பி கோமலா பாடும் ஆனந்தராகத்தின் அடுத்த பாடல் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்

கோவில் செய்திகள். கரூர் மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை பல்லக்கு, இரவு 7 மணிக்கு யானை வாகனம். புதுக்கோட்டை ஸ்ரீலஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பிள்ளை எனும் லயயோகி ஸ்ரீலஸ்ரீ சின்மயானந்த மௌனகுரு சுவாமிகளின் 90வது குரு பூஜையில் காலை 10:30 மணிக்கு ஆராதனை. நாமக்கல் சின்னமலை கிராமம் மகாகணபதி கூலகற்பனார் ஆலய திருவிழாவில் இன்று மாலை சிறப்பு பூஜைகள்.

0: எல்லார் ஈஸ்வரி குழுவினரோடு பாடிய பாடலோடு நிறைவு பெறும் ஆனந்தராகும். மீண்டும் நாளை காலை மணி 6:15.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 9 சனிக்கிழமை. இப்போது உங்களுக்காக மடல் மாணிக்கம் எழுதும் கடுதாசி.
2: அன்புள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உங்ககிட்ட இந்த செய்திய தெரிவிக்கும் போது 1000 பேர்கிட்ட சொல்ற மாதிரி செய்திக்கு வருவோம். உலகமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாத பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. பயம்தான் வருதே ஒழிய அதற்கு நாமும் காரணம்ங்கிறத மறந்துடுறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, சிரமங்கள் என்னங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறது அல்லது எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுல நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும். அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாகிவிட்ட தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களின் கழிவுகளை மறுசுழற்சி பயன்பாட்டு

0: அவருக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, இதுல தனி நபர் விழிப்புணர்வு தான் முழு வெற்றி பெறும். வீட்டில் பயன்படுத்துற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைய ஓர் இடத்துல மாட்டி வச்சிடணும். வீட்டில் இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அவ்வப்போது பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை, கழிவுகளை அந்த பெரிய பையில போடணும். அதற்கு பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுற சாக்லேட் கவர், நாம பயன்படுத்துற பால் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் அதாவது கேரி பேக், இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பெரிய பையில போட்டு வச்சிடணும். அதே மாதிரி தின்பண்டங்கள், அசைவ உணவுகள் வாங்கி வரும் கவர்களை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பெரிய பையில போட்டு வைக்கணும். இப்படி வீட்டிலேயே பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிச்சு எடுத்துட்டா நாம் வாழும் பூமியை அசுத்தப்படுத்தும், சூழலை சீர்கேடடைய செய்யும் பிளாஸ்டிக்க தனிமைப்படுத்திட்டோங்கிற மன நிறைவு உண்டாகும். இந்த கழிவுகளை உடனடியா சுத்தப்படுத்தி பராமரிக்கிறது நல்லது. நாளாச்சுன்னா இவற்றை கையாளுவது ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்க மறு சுழற்சிக்கு கொடுத்துடலாம். தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறு சுழற்சி செய்து சாலை ரோடே போடுறாங்களாம். இது மாதிரி அங்கங்க இருக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள், கல்வி கூடங்கள் பிளாஸ்டிக் மறு சுழற்சி பற்றி ஆராய்ச்சி செய்யணும். எப்படி அவை நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி ஆராயணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறதுனால நீங்க உங்க பள்ளி மாணாக்கரிடம் எடுத்து சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்க பிஞ்சு மனசுல நல் விதைய விதைப்பீங்க. அது நல்ல மரமா வளர்ந்து இந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு நற்பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு சில இடங்கள்ல சமூக அக்கறை உள்ளோர் பிளாஸ்டிக் கழிவுகளை, கவர்களை வாரா வாரம் சேகரிக்கலாம். அவற்றை மறு சுழற்சி செய்வோரிடம் கொடுக்கலாம், கொடுக்கறாங்க. இப்படி நற்சிந்தனை உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மழை பெய்யுது. நிறைய பேர் இருந்தா நிறைய மழை பெய்யும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் அனுப்பியிருக்கும் வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை 24ஆம் தேதி லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதமானது காலை நேரப்படி 80% மாலை நேரத்தில் 60% பதிவாகக்கூடும். காற்றின் வேகமானது சராசரியாக மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நாளை 24ஆம் தேதி லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது காலை நேரப்படி 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதமானது 60% பதிவாகக்கூடும். காற்றின் வேகமானது சராசரியாக மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் அறிவுரைகள். மழை அளவை பொறுத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போடுதல் அவசியம். வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழைநீரை எளிதாக வடிப்பதுடன் மழைநீரை சேமித்திடவும் முடியும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு கோடை நெற்பயிரில் முதல் கைக்களையை 20 முதல் 25 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாப்பு செய்ய வேண்டும். கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய 3 மாத வயதுடைய கன்றுக்குட்டிகளுக்கும் 2 மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கும் கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடுதல் அவசியம். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 04-31 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். மரவள்ளி பயிரிட்டுள்ள வயலில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்

0: ஏற்படுகிறது. இதன் காரணமாக இலைகள் வெளிரி காணப்படும். இவற்றை நிவர்த்தி செய்ய இலை வழியாக இரும்பு சல்பேட் என்னும் நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை, மொத்தம் 3 முறை தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் மாசி பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகள் கீழ்நோக்கி சுருண்டு சிவந்தும், கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மாவட்டத்தில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக வெப்பநிலையுடன் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள வயல்களில் நீர் தேங்காமல் சரியான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், மக்காச்சோளத்தில் படைப்புழு, பருத்தியில் சாறு உறிஞ்சு பூச்சிகள் போன்றவற்றை கண்காணித்தல் அவசியம். மேலுரமிடுதல், பூச்சி மருந்து தெளிப்பை மழை இல்லாத நேரங்களில் மட்டும் மேற்கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் பண்டுதாகரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாடு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றின் தடுப்பு முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள், கால்நடை பண்ணையாளர்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்பதிவு செய்பவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7339705703 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நாட்டு மாடு பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் பயறு வகை பயிர்களினால் மண்வள மேம்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண் கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ சுகன்யா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கலை நயமும் கைவண்ணமும் ஓவியர் ஏ ராகவி ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார்.

0: இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3 லட்சம் டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது.

0: ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: கடல் சூழலை காத்து சுத்தமாக்கும் ஆமைகள் அழகானவை, நமக்கு ஆச்சரியம் தருபவை. அவற்றை பாதுகாக்க வேண்டாமா? அதற்காக 2000வது ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் உலக ஆமைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தொழிலதிபரும் வள்ளலுமான ஜான் டி ராக்ஃபெல்லரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1937. சென்ற 100வது ஆண்டின் தொடக்கத்தில் பெட்ரோலிய சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தொழிலதிபர் இவர். மருத்துவத்துக்காக ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகம், சேவைக்காக ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் தொடங்கி பெற்ற செல்வத்தை வாரி வழங்குவதிலும் சாதனை படைத்தவர் ஜான் டி ராக்ஃபெல்லர். பொருளாதார அறிவியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற கணித மேதை ஜான் நாஷின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2015. கேம் தியரியில் இவர் மேற்கொண்ட ஆய்வு பணி கணிதவியலாளர்கள், பொருளாதார நிபுணர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. நகைச்சுவை நடிகர் டி ஏ மதுர

தினத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1974. திருவரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ரத்னாவளி திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். பாடல், நடனம் என பன்முகத்திறமை கொண்டவர். கலைவாணர் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் திரையிலும் திரைக்கு பின்னாலும் இருந்தவர் T.A. மதுரம். கவிஞர் கம்பதாசனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1973. வேணுகானம், ஞானசௌந்தரி, அக்பர் உள்ளிட்ட ஏராளமான படங்களுக்கு பாடல்கள் இயற்றியுள்ளார். வறுமையோடும் செல்வத்தோடும் மனங்கலங்காது குலுங்காது அனாயாசமாக பறந்து செல்லும் வானம்பாடியவர் என்று ச து சு யோகியாரால் பாராட்டப்பட்டவர் கவிஞர் கம்பதாசன். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கார்ல் லினேயஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1707. நீண்ட பயணம் மேற்கொண்டு தாவரங்கள், பறவைகள், புவியியல் குறித்து ஆராய்ந்த இவர் அதன் அடிப்படையில் ஃப்ளோரா லபோனிகா என்ற புத்தகத்தை எழுதினார். உயிரினங்களை பொது பெயரிட்டு அழைக்கும் முறையிலிருந்த குழப்பங்களை தீர்த்து இரு பகுதி பெயரிடும் முறையை ஒழுங்குபடுத்திய கார்ல் லினேயஸின் சிஸ்டம் ஆஃப் நேச்சர் என்ற நூல் தாவரவியல் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெய்ப்பூர் அரச வம்சத்தைச் சேர்ந்த காயத்ரி தேவி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1919. ஜெய்ப்பூர் மக்களவை தொகுதியில் 1962 ஆண்டு சுதந்திரா கட்சி சார்பில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமைக்காக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றவர். உலகின் தலைசிறந்த 10 அழகிய பெண்களில் காயத்ரி தேவியும் ஒருவர் என்று வோக் பத்திரிகையால் குறிப்பிடப்பட்டவர். தலைசிறந்த ஊர்வனவியல் ஆய்வாளர் ரொமுலஸ் விட்டேக்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1943. சென்னை கிண்டியில் உள்ள பாம்பு பண்ணை, கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முதலை பண்ணை, ராஜநாகங்களை ஆராயும் ஆகும்பே மழைக்காடுகள் ஆராய்ச்சி மையம், இருளர் கூட்டுறவு அமைப்பு போன்ற முக்கியமான அமைப்புகளை உருவாக்கியவர். பாம்புகள் யாரையும் தாக்குவதில்லை. அபாயகரமாக கையாளப்படும் போதோ தாக்கப்படும் போதோ அவை தங்களை தற்காத்துக் கொள்கின்றன என்கிறார் ரொமுலஸ் விட்டேக்கர். கவிராயர் உடுமலை நாராயண கவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. ஆன்மீக பாடல்களை இயற்றுவதில் லயித்த இவரை சமூகம் சார்ந்து கவி பாட வைத்தது பாரதியாருடன் கொண்ட நட்பு. நாட்டுப்புற எளிமையையும் இலக்கிய செழுமையையும் கொண்டிருந்தன இவருடைய பாடல்கள். நல்ல தம்பி, மனோகரா, தேவதாஸ் உள்ளிட்ட படங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட அமர கீதங்களை படைத்தவர் உடுமலை நாராயண கவி.

0: மலர்ந்தது நாள் மலர். சில நொடிகளில் சுழல் விளக்கு சென்னையிலிருந்து ஒளிரும்.
1: நேரம் 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம். எழுதியவர் என் ஹேமாவதி.
3: மத்திய கிழக்கில் மிக பெரும் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 நாள் சுற்றுப்பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டுள்ள தாக்குதலால் உலகம் இயல்பை தொலைத்து நிற்கிறது. உலகின் ஆகப்பெரிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் தடை விதித்து உலகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மண்டலமான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இலக்கு வைத்து தாக்குகிறது. அதனால் அந்நாடுகளில் உள்ள எரிபொருள் உற்பத்தி மையங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை வழியாக அவ்வப்போது இந்திய கப்பல்கள் வர ஈரான் அனுமதி அளித்தாலும் நம் தேவைக்கான அளவுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சற்று தேக்கம் ஏற்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்பே நம் தலைவர்களின் தொலைநோக்கு புரிந்துணர்வால் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கிவிட்டோம். அதனால் இப்போது இந்த பேரிடரை நம்மால் சமாளிக்க முடிகிறது. ஆயினும் இதே நிலை நீடித்தால்

நாம் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சில நாள்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நமது பிரதமர். இந்த சூழலில்தான் வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, புத்தாக்கம் மற்றும் பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்தும் நோக்கிலான பிரதமரின் 5 நாள் வெளிநாட்டு பயணம் அமைந்தது. கடந்த மே 15 தேதி வெள்ளிக்கிழமை தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் முதலில் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றார். அபுதாபி நகரில் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். பிரதமருக்கு பாரம்பரிய ரீதியிலான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோலிய இருப்பு, எல்பிஜி விநியோகம் ஆகிய விவகாரங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மே 16 அன்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாம் பெரன்சன், இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் அவரை வரவேற்றார்கள். ஹேக் நகரில் உள்ள ஹூயிஸ்டன் போஷ் அரண்மனையில் இந்தியா நெதர்லாந்து உயர்மட்ட சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியை நெதர்லாந்தின் மன்னர் வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா ஆகியோர் வரவேற்றனர். நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே 17 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் டாடா நிறுவனமும் நெதர்லாந்தின் ASML நிறுவனமும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் குஜராத்தின் துலேராவில் அமையவிருக்கும் அதிநவீன செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு நெதர்லாந்து தனது தொழில்நுட்ப ஆதரவை வழங்க உள்ளது. 2030 வரை வர்த்தகம், பாதுகாப்பு, விண்வெளி, முதலீடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டது. இந்திய மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நெதர்லாந்தில் படிக்கவும் வேலை செய்யவும் ஏதுவாக விசா விதிமுறைகள் எளிதாக்கப்படுவது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதன் பின்னர் இந்திய வம்சாவளியினர் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, வளர்ச்சியடைந்த நாடுகள் போல் ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியாவும் விரும்புகிறது. அதேபோல் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் பசுமை எரிசக்தி மையமாகவும் உலக பொருளாதார வளர்ச்சி மையமாகவும் இருக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. எல்லா பொருட்களும் மேக் இன் இந்தியாவாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலம் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என்று குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் உலக புகழ்பெற்ற அப்ஸ்லோடைக் அணைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர். நெதர்லாந்து நாட்டின் பெரும் பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளதால் அந்நாடு பல நூற்றாண்டுகளாக கடல் நீர் உட்புகும் ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வாக கட்டப்பட்டதே இந்த 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணை. நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இந்த அணைக்கு சென்ற பிரதமர் திரு மோடி இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து இந்தியர்களுக்கு ஆகச்சிறந்த பரிசொன்றை வழங்கியது. ராஜேந்திர சோழன் காலத்து ஆனைமங்கலம் தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 21வது ஆட்சியாண்டில் கிபி 1005 நாகப்பட்டினத்தில் விஜய கிடாரத்து அரசன் மார விஜயோத்துங்கவர்மனால் கட்டப்பட்ட சூளாமணிவர்ம விகாரம் என்ற புத்த விகாரத்திற்கு 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் பள்ளி சந்தமாக வாய்மொழியாக தானம் வழங்கினார். அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இதை எழுத்துப்பூர்வமாக பட்டயம் வெட்டி உறுதி செய்தார். நெதர்லாந்தில் இருந்த இந்த வரலாற்று பொக்கிஷங்களை பிரதமரிடம் திருப்பி அளித்தது நெதர்லாந்து. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரிய மீட்பு முயற்சிகளில் கிடைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்பட்ட பிரதமரை நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டன் விமான நிலையத்திற்கே வந்து வழியனுப்பி வைத்தார். ஸ்வீடனில் உள்ள கோதன்பர்க் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமரை அந்நாட்டின் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் வரவேற்றார். பின்னர் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லயனுடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் திருமதி உர்சுலா வாண்டர்லயன் ஆகியோருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமர் திரு மோடி.
ஸ்வீடன் இந்தியா இடையிலான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான வழித்தடத்தை உருவாக்குவதில் நாடு

0: நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்றார். பின்னர் கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டார். இதில் ஸ்வீடனின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் திரு மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களுக்கு திரு மோடி அழைப்பு விடுத்தார். பிறகு இருதரப்புக்கிடையே சிறப்பான உறவுக்காக பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பு அவரது தலைமை பண்பினை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டின் இளவரசி விக்டோரியா. இதையடுத்து மே 18 ஸ்வீடனில் இருந்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு நார்வேக்கு பயணம் செய்யும் இந்திய பிரதமர் என்ற பெருமையோடு அந்நாட்டின் ஆஸ்லோ நகரில் தரையிறங்கினார் திரு நரேந்திர மோடி. அவரை நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் கர்ஸ்டர் விமான நிலையத்தில் வரவேற்றார். பிறகு இரு தலைவர்களும் அரசு விருந்தினர் மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். அப்போது உயர்தர சுகாதார சேவைகள், டிஜிட்டல் சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிறகு ஆஸ்லோவில் நடைபெற்ற விழாவில் நார்வேயின் மேன்மை பொருந்திய மன்னர் 5 ஹரால் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை வழங்கினார். இந்த விருது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நார்வேயின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி இந்த விருதை வழங்கியதற்காக 5 ஹரால் மன்னருக்கும் நார்வே மக்களுக்கும் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இது இந்திய மற்றும் நார்வே மக்களிடையே நிலவும் நீடித்த நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு கிடைத்துள்ள மரியாதை என்றும் குறிப்பிட்டார். பின்னர் ஆஸ்லோ நகரில் நடந்த நார்டிக் நாடுகளின் 3 உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு முன்னதாக ஐஸ்லாந்து, பின்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். 5 நார்டிக் நாடுகளும் இணைந்து 1.9 trillion டாலருக்கும் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளன. நார்வே பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு மோடி அடுத்ததாக இத்தாலி நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் தலைநகரான ரோம் நகரில் பிரதமர் திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக விமான நிலையத்தில் பிரதமர் திரு மோடியை இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் ஆண்டோனியோ டஜானி நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து இத்தாலியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அந்நாட்டு பிரதமர் திருமதி மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசளித்தார் நம் பிரதமர். அதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் இத்தாலி பிரதமர். பிறகு ரோம் நகரில் இரு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு இரு நாடுகளின் சார்பில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. தனது 5 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்நாட்டு மக்கள் மற்றும் தலைவர்களின் மனங்களை வென்று இந்தியா திரும்பியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. சர்வதேச பதற்றங்களால் இந்தியா தாக்கத்தை சந்திக்கும் என்று அச்சம் எழுந்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த பயணம் அதை குறைக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் 5 அரசுமுறை பயணம், எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நேரம் 7 நேரம் காலை 7:10

சூரியன் தினமும் உதிப்பது நமக்கு நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கவே, இருள் எவ்வளவு நீண்டாலும் ஒளி நம்மை தேடி வரும் என்பதற்காகவே. அதேபோல் வாழ்க்கையிலும் சிறு சிரிப்பும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் எந்த நாளும் அழகாக மாறிவிடும். இந்த அழகான காலை நேரத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் உங்கள் மனங்களை மலர செய்ய வருகிறது காலை மலர்.

0: நேயர்களே, நம்ம காலை மலர் கேட்டுட்ருக்கோம். நேரம் இப்பொழுது 7:14. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும், இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள்

0: ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க் ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி,

0: வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள், முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் மாதம் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 255 எடுத்தது. 256 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 4 விக்கெட் இழப்பிற்கு 200 மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேயர்களை இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர்.

நேயர்களே இணைந்திருக்கிறீர்கள் காலை மலரோடு. நேரம் 7:30. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் பயன்பெறுவதற்கு திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு 31/3/2026 அன்னைய தேதியில 5 வருடம் முடிவடைந்த, முறையாக பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்ச்சி பெற்ற, மேல்நிலை வகுப்பு அதாவது 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவாளர்கள் எல்லாருமே தகுதியுடையவர்கள். இந்த தகுதியுடைய பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அசல் பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப அட்டை ஆகியவற்றோட நேரில் சென்று விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இணைந்திருக்கிறீர்கள் காலை மலரோடு.

பீர்க்காய் கிலோ ஒன்று 80 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்று 66 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், சௌ சௌ 40 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பீர்க்கங்காய் கிலோ ஒன்று 46 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், கருணை கிழங்கு 90 ரூபாய், சேனை கிழங்கு 36 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 56 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 க்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 க்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 100 ரூபாய், பூசணிக்காய் கிலோ 1 க்கு 20, பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 280 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை கேட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை.

நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள் காலை மலரோடு. இனி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், அவரை

0: ஒரு பெண் கருவுற்றிருந்தா அந்த குடும்பத்துக்கே மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. வயிற்றுல வளர்ற குழந்தையோடைய வளர்ச்சிங்கிறது தாயோட உடல்நலனை பொறுத்தே அமையுங்க. அதனாலதான் கர்ப்ப காலத்துல தாய் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகமாக்க நீங்க தவறாம கேட்க வேண்டியது இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். குறைமாத பிரசவம் ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, அது ஏற்படாம இருக்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: புஸ்தகத்துல டெபினிஷன் பார்த்தோம்னா நம்மளோட ஹோல் பிரெக்னன்சிய 40 வாரமா, 280 நாள் அப்படிங்கறது 40 வாரமா நம்ம கணிச்சுக்கலாம். அதுல 37 வாரத்தை தாண்டினால அதுக்கு பேரு டேர்ம் பிரெக்னன்சி ஆர் நிறமாசம். 37 வாரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு டெலிவரி ஆச்சுன்னா அது குறைமாச பிரசவம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா குறைமாச பிரசவத்துல ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, மதர்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலேயோ இல்ல பேபிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலேயோ கூடிய சீக்கிரமா நம்ம எடுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அம்மாவுக்கு பிபி ரொம்ப ஹையா போச்சு, அம்மாவுக்கு வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சு டியூரிங் பிரெக்னன்சி, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு டெலிவரி ஆனாதான் பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும் போது நம்மளே மதரோட உயிரை கருதி குறை மாசத்துல டெலிவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதை தவிர நமக்கா வர பிரசவ வலிகள், எப்பாவது பிரசவ வலி வரலாம், ஆர் டேட் எல்லாம் கிட்ட வரதுக்கு முன்னாடியே நிறமாசம் வரதுக்கு முன்னாடியே பனிக்கூட உடையலாம், இல்ல எதுவுமே இல்லாம சொல்லாமலாம் அப்படியே வலியே இல்லாமல் கர்ப்பப்பை வாய் திறக்கலாம். இதுல எது வேணா காரணமா இருக்கலாம் குறைமாச பிரசவத்துக்கு. ஆனா ஒரு அளவுக்கு நமக்கு இது வரைக்கும் ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா இது எல்லாமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்ட்ரி வேர் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூடுதலா இருக்கும் போது நமக்கு அதோட சான்சஸ் வில் பி ஹையர். அதனால பிரெக்னன்ட் லேடிஸ் இன்ஃபெக்ஷனை தவிர்க்கறதுக்கு நம்ம நிறைய பண்ணணும். இப்ப எல்லாரும் வந்து சாப்பாடு உணவு அப்படி இப்படி அங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பதில்லாம் கிடையாது. ஆனால் விட்டமின் சி, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவோம். அப்படி வேணா நம்மளோட உணவு நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரெக்னன்சில நம்மளோட இம்யூனிட்டி ஏற்கனவே கொஞ்சம் மேல கீழன்னு இருக்கும், நம்மளோட நார்மல் இம்யூனிட்டி மாதிரி எதிர்பார்க்க முடியாது. தட் இஸ் அனதர் ரீசன் ஏன் நமக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் டக்கு டக்குன்னு பிரெக்னன்சி போது வருதுன்னு. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிற சந்தேகம் இருக்கிறச்சு ஒரு தூரம் டாக்டரை போய் பார்த்துட்டு அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி குறைமாச பிரசவங்களை குறைக்கலாம், தடுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு காரணம் தெரியாது, கடவுள் படைச்ச இந்த உடம்புல டாக்டருக்கு எல்லாம் ஒரு 25% வேணா தெரியும், அதை வச்சு நம்ம எவ்வளவு ப்ரெடிக் பண்ண முடியும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் பார்க்க முடியுமே தவிர மொத்தத்தையும் நம்மளால ப்ரெடிக் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. சோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராம இருக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைஜீனிக்கா வச்சுக்கிட்டு, இப்போ சம்மர் மாதிரி டயத்துல எல்லாம் ஸ்வெட்டு இதெல்லாமும் இருக்கு, ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் தேவைப்பட்டா செகண்ட் டைம் குளிக்கிறது, ஒரு ஏரியா இருக்கிறது, லூஸா க்ளோத்ஸ் போடுறது, இது எல்லாமே நமக்கு இன்ஃபெக்ஷனை குறைக்க கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஏகப்பட்ட பெண் குழந்தையில் ஆசைப்பட்டு கல்யாணத்துக்காக நெகம் எல்லாம் வளர்க்குறாங்க. அப்படியே இந்த நெகோங்கிறது இந்தியன் சினாரியோல இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நிறைய காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய ரிசர்ச்சும் இருக்கு அது மேல. நிஜமாலுமே நம்ம அந்த மாதிரி நெகம் வளர்க்கணும்லாம் இல்ல, அதுல இல்ல ஸ்டைல். சோ அதனால அந்த மாதிரி குட்டி குட்டி இடமா இருந்தா கூட நம்ம எப்படி எல்லாம் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிறத பாக்கணும். அதே மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு, அடிவயிறு வலிக்குது, யூரின் போனா எரியுது, கொஞ்சம் அரிப்பு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு தூரம் உங்க டாக்டரை பாக்குறது ரைட்டு. இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துராது. ஆனா இன்ஃபெக்ஷன் வந்த உடனே அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ட்ரீட் பண்ணோம்னா நம்மளோட குறைமாச பிரசவங்களை அண்ட் குறைமாசத்துல இந்த பனிக்கூட உடையறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில லேடிஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குறைமாச பிரசவத்துல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்ப

0: அப்பெல்லாம் 30 வாரத்துக்கிட்ட எல்லாம் ஒரு ஸ்டீராய்ட் டோஸ் போடுறோம். ஸ்டீராய்ட் அப்படிங்கிற பயிரை கேட்ட உடனே யாரும் கவலைப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம். அது பேபியோட பிரீதிங்கா கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கறதுக்காக. சோ பி சேஃப், ஹைஜீன் ஃபாலோ பண்ணுங்க. பர்சனல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை கால் கழுவுறது வெளியில போயிட்டு வந்தா, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொரமாச பிரசவங்களை குறைக்க முடியும்.
1: மகளிர் நலன் காக்கும் ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்குவோம். தங்கம் ஒரு கிராம் 14,779 ரூபாயாகவும் வெள்ளி ஒரு கிராம் 295.10 ரூபாயாகவும் உள்ளது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் ஒரு லிட்டர் 106.07, டீசல் ஒரு லிட்டர் 97.79. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.93 அடியாகவும் அணைக்கு வினாடிக்கு 1254 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தோட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களா நடைபெற இருக்கு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு வரும் கணக்கெடுப்பாளரிடம் தங்களோட முழு விவரத்தையும் வெளிப்படை தன்மையோட வழங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க.

0: நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள் காலை மலரோடு. இன்றைய வானிலை முன்னறிவை பத்தி பார்த்துக்கலாம். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்னைக்கு மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் 22 முதல் 26 வரை, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு தஞ்சு

நேரம் 8 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதயராகம். உங்களுக்கு பிடித்த புது புது பாடல்களை கேட்கும் நேரம். உங்க அழகான பேர் ஊர் பெயரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு குறுஞ்செய்தியா வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. 9385461 இந்த நம்பருக்கு. அப்படி யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பிஹெச்எல் இருந்து ராமலட்சுமி மீனா.

பாடல் கேட்டோம் ரங்கூன் படத்திலிருந்து. இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்து யாரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் பழனியிலிருந்து. என்ன பாட்டு தெரியுமா? கும்கி 2 பட பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கி செய்ய தருவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 10:45 சயின்ஸ் பீடியா தருவது விலங்கியல் வாசற்படி. இப்போ இதயராகும் நிகழ்ச்சியில தாய்க்கிழவி பட பாட்டை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதயராகும் நிகழ்ச்சிக்கு உற்சாகமான காலை வணக்கத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி மதுரையிலிருந்து. பாட்டு கேட்கலாமா?

இன்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு வேலைக்காரன் படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று 12:10க்கு சங்கீத சாரல் தருவது கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு. 12:50க்கு மொழிகளை கடந்த இசை அனுபவமாக பாப்கார்னர்

இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் நாட்டு மாடு பராமரிப்பு குறித்து விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. 2:30 தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோணையார் அரசு உதவிபெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகம். அடுத்த பாட்டு யார் கேட்டிருக்கிறாங்க? துவாக்குடியிலிருந்து பிரின்ஸ் பவுலின் மைக்கேல் இவங்க கேட்ட பாட்டு வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கலை நயமும் கைவண்ணமும் ஓவியர் ராகவி ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-102-1 இரண்டு தொலைபேசி எண்களில் பங்கேற்கலாம். 938-546-102-1 வாட்ஸ்அப் நம்பரும் காத்திருக்கிறது. பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழியர் என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னா, என் உலகம் பெரியதா சிறியதா அப்படிங்கறத தோழியர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசையில் இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இப்ப மான்ஸ்டர் பட பாட்டை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கார்த்திகா மணப்பாறையிலிருந்து.

இதுவரை இதே ராகம் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. இன்று மாலை 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. ஊட்டச்சத்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமல்லர் அவர்கள் தரும் தகவல்கள்.

இரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயறு வகை பயிர்களினால் மண்வள மேம்பாடு குறித்து புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் ஏ. சுகன்யா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும்.

0: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேரு சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: கேட்டிருக்கீங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்?
3: அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமா கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துல ரேடியோ கேட்பீங்க?
3: காலில் சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோல கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கட்சிக்கோ சாமிநாதன் பேசுறது, நல்லா பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோல நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்ல நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதா இருக்கும். பேசுறது, கதை சொல்றதும் நல்லா இருக்கும். நல்லா பேசுறது அப்பதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோல நீங்க கேட்டா மறக்க முடியாத பாட்டுதான் என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும் போது, ரேடியோல பாட்டு கேட்கும் போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு. ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
2: அந்த காலத்துல ரேடியோ கேட்கறதுக்கும் இப்ப ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? சின்ன வயசுல கேட்டதுக்கும் இப்ப கேட்கும்.
3: அந்த காலத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொஞ்சம் கேட்கறதுக்கு. பாட்டு கேட்கற பழக்கம் எப்பவுமே உண்டு.

0: பாட்டுகள்லாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கு?
1: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க.
0: அப்ப அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்க பேரை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு?
1: பேர் சொல்லுமா? நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன். அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்தது. போன் மூலமா பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்ப டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறது, நல்லா இருக்கும்.
0: சின்ன வயசுல அந்த ரேடியோனால உங்க வீட்டுல ஏதாவது சண்டை வந்துருக்கா? இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
1: வந்தது கிடையாது. எல்லாரும் மொத்தமா கேட்கறாங்க. காலையில நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்ச உடனே நேரம் கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு 90 வருஷம் ஆகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கு.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டர் தூக்கிட்டே எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: இந்த வயசுல இருந்து?
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்லயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்ற நேரம் நகராட்சியில இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதுல முன்ன நின்று நாங்க கேட்போம். அவர் இது காலையில அந்த இது ஒரு இது போடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு.
0: சுருக்கமா ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்கு, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்ப ஆல் இண்டியா ரேடியோதான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்க தான் தெளிவா சொல்லுவாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு இதா சிறப்பா இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இதுதான் மேடம்.
0: உங்க வீட்டுல யாரு அதிகமா ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலா நாங்க வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அதுதான் ஜாஸ்தி நாங்க டிராவல் பண்ணல, அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசுல ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்ப நீங்க இங்க கேக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்துல இவ்வளவு அட்வான்ஸா எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸா வந்திருக்கனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகுது. பழசுக்கும் ஒண்ணுக்கும் இப்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநரா இருக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்க, நீங்க சின்ன வயசுல ரேடியோ அதிகமா கேட்டிருக்கீங்களா இல்ல இப்போ நீங்க அதிகமா ரேடியோ கேக்குறீங்களா?
2: சின்ன வயசுல எங்களுக்கு அதானங்க மேடம், அதாவது அந்த காலத்துல வந்து சின்ன வயசுல வந்து நியூஸ் கேக்குறது ரேடியோல சொல்லுவாங்க.

0: ரேடியோ செய்திகள் வாசிப்போன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையா இருக்கும்.
1: மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது
0: நல்ல விஷயங்கள் போட்டு இருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்கனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டோம் செய்திகள் கேட்பேன்.
1: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: சில விஷயங்கள் வந்து பொது மக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோல ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கல, அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பாக்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனல் வந்து எப்படின்னா நீங்க வந்து சொல்லுவீங்க, ஓ இவரு இந்த இடத்துல இவரு பண்ணாரோ அந்த இது பண்ணாங்களோ அந்த கேட்கல வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கனால அது அங்க விரும்பி கேட்கலாம். நேரு பாடல் இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்க நைட்டு டிராவல் பண்ணலாம், பாட்டு ஓடிட்டு இருக்கல எங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். டிராவல் பண்றது எங்களுக்கும் ஒரு இதா இருக்கும். அந்த காலத்துல வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால அது கேட்கறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை. அந்த
1: சுருக்கமா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
0: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனல்ல தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது. அது எங்களுக்கு கேட்கறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்ல கேட்கறது எங்களுக்கு இனிமையா இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளை மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லிதான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்கள் காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சுதான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் வாத்தியார் இறந்துட்டாங்க. 10th படிக்கும் போது ஒரு ஷோ ஒன்று கண்டெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன்.
0: முதல்ல அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதில் பேசும்போது ஒரு படபடப்பாக இருந்ததா எப்படி?
1: படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்தளவுக்கு கிடையாது.

0: அப்போ முத முத வரும்போது மைக் பிடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியா இருந்தது, சூப்பரா இருந்தது.
1: ஆல் இண்டியா ரேடியோல உள்ள நிகழ்ச்சி பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க பள்ளி பருவத்துல அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோல நீங்க பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்ததுக்கா, ஏன்னா முத முத நம்ம பேசுறது வந்து நாம கேக்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, போனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசா பண்றது இல்லை. இதை முத முத கேட்கும் போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ள உணர்வு கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்க பாருங்க, டிராவல் பண்ணா கூட, ஏன்னா அதுல வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாம என்ன நடைமுறை நடக்கு, நியூஸ், பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்ற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி, டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே டிராவல் பண்ணும்போது கேட்கும்போது கேட்கலாம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மாதவோ மாம்பாகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகமாலிகை, ரூபகதாளம்.

நேரம் 9:30:35 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிருப்பையா பாலய சௌரே, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குமரன் தாழ் பணிந்தேன் என்ற தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், யதுகுல காம்போதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: இதுவரை வசந்த் அழைப்பில்

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரோஜ்கார் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் கீழ் 50,000-க்கும் மேற்பட்ட இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இன்று வழங்குகிறார். ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், உயர்கல்வி உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ரோஜ்கார் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்தார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வழிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி வழிபாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என்றார். தமிழகத்தில் கோவில்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் அங்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்கப்பட்டு வருவதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணிமூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட்டுள்ளது. வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அரியலூர், ஆண்டிமடம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பு கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். வெல்டர் மற்றும் வயர்மேன் தொழிற்பிரிவுகளுக்கு மட்டும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும், இதர தொழிற்பிரிவுகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி முடிவுற்றதும் முன்னணி தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படும். பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ரூபாய் 750 உதவித்தொகையும் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் நம்பெருமாள் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளான நெல் அளவு கண்டறுதல் வரும் வெள்ளிக்கிழமையும், ஏக வசந்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, இந்த வாழ்க்கை நமக்கு பல அழகிய வண்ணங்களை பூச காத்துக்கிட்டு இருக்குங்க. கரையான் பூச்சுக்குள் வாழும் கட்டரும்பாய் அல்ல, வண்ணங்கள் பூசிய பட்டாம்பூச்சியாய் வானில் பறப்போம். நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

0: kissing me.
1: Hey, miss! I can kiss you without touching you.

நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.

0: கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நேயர்கள் கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வேலைக்காரன் படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

0: மனோ குழுவினர் பாடிய பாடல்களை கேட்டீர்கள். இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து இருக்க.

0: மனோ சித்ரா பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஒரு பட பாடல். நேரம் 10:45.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் விலங்கியல் வாசற்படிகள். விலங்கியல் அப்படிங்கிறது வெறும் விலங்குகளை பத்தி படிக்கிற படிப்பு மட்டும் இல்லைங்க. இயற்கை, உயிரினங்கள், சுற்றுச்சூழல், ஆராய்ச்சி, மருத்துவம், உயிரியல் தொழில்நுட்பம் அப்படின்னு பல துறைகளோட இணைஞ்ச ஒரு விரிவான அறிவியல் உலகம். விலங்கியல் துறையில இயற்கை கதிர் இயக்கம் பற்றியும் இன்னைக்கு விலங்கியல் துறையில என்ன மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, அதோட முன்னேற்றங்கள் என்னென்ன, அது எப்படி மக்களுக்கு பயன்படுது, அது மட்டும் இல்லாம விலங்கியல் படிக்கிறதால என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, உயர்கல்வி நிறுவனங்கள்ல நுழையறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும், என்னென்ன வழிகள் இருக்குங்கிற தகவல்களை தான் ஒரு கலந்துரையாடல் மூலமா இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேக்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு அறிவியல் தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஜுவாலஜி அப்படிங்கிறது, அதாவது விலங்கியல் படிப்புங்கிறது எல்லாருக்கும் அறிமுகமான படிப்பு. இது வந்து பேசிக் சயின்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த ஜுவாலஜி படிக்கணும்னா ஏன் படிக்கணும்னு நீங்க ஒரு மாணவருக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க?
3: ஜுவாலஜி விலங்கியல் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அதனுடைய மதிப்பு ரொம்ப கம்மியாகவும் படிப்பதற்கு ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விலங்கியல் வந்து ஒரு மிகச்சிறந்த படிப்பா இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும் அல்லது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அதுல வந்து டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய ஜாபுக்கு எல்லா மாணவர்களுமே எலிஜிபிள். அப்ப அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து இந்த விலங்கியல் துறை. இதுல வந்து நம்ம மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து விலங்கியல் படிக்கிறனால நம்மளுடைய உடலை எப்படி நம் பாதுகாப்பது, உடலுடைய உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி நம் காத்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் தெரியுது. சுற்றுச்சூழல்ல ஒரு தேனியினுடைய முக்கியத்துவம் உணரணும். ஒரு தேனிய இந்த அனிமல் கிங்டம் சொல்லக்கூடிய விலங்கியலுடைய தொகுப்புல இருந்து அதை எடுத்துட்டோம்னா 4 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் வந்து உயிரினங்கள் அழிய ஆரம்பிச்சிடும். சோ அந்த அளவுக்கு இந்த ஈக்காலஜில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது வேலை வாய்ப்பு வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்பு விலங்கியல் இருக்குது.
2: அழகா சொன்னீங்க, 3 பாயிண்ட் தான். உங்களுடைய ஆராய்ச்சியில இயற்கை கதிரியக்கம் பத்தி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கிறத எங்களுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கங்களா?
3: இப்ப கதிரியக்கம் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து பிரிக்க முடியாத ஒரு பொருள், எங்குமே நிறைந்திருக்கக்கூடியதுதான் வந்து இந்த இயற்கை கதிரியக்கம். நீர்ல இருக்கு, நிலத்துல இருக்கு, வானத்துல இருக்கு, எல்லா இடத்துலயுமே வந்து இயற்கை கதிரியக்கம் இருக்கு. சோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் வந்து கதிரியக்கத்தால வந்து எக்ஸ்போஸ் மேல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்ப இயற்கையை நம்மள எப்படி இந்த கதிரி

0: கத்தப்பட்டிருக்குன்னா ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து லோ பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஏரியா, கதிரியக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதின்னு பண்ணொன்று, இன்னொன்று ஹை பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஏரியா, கதிரியக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப தெரிஞ்ச வந்து கேரள கடற்கரையில் நிறைய வந்து இயற்கை கதிரியக்க தனிமங்கள் கிடைக்குது. அப்போ அந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரியான கதிரியக்கங்கள் இருக்கு. தவிர்க்கக்கூடிய ஒரு செயலாக இல்லை, பட் வந்து அதை நம்ம அறிந்து கொண்டு அதை பற்றிய கல்வி அறிவு வந்து பெறக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: இந்த கதிரியக்கம் சார்ந்து படிக்கிறவங்க எல்லாம் பிசிக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, நீங்க ஜுவாலஜியில் எப்படிங்க?
0: ரொம்ப சரியா சொல்லணும்னா கதிரியக்கம் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸோட ரிலேட்டடா உள்ளதுதான், பட் அதனுடைய தாக்கம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பயாட்டிக் உயிரினங்களோட தான் பாதிப்பு இருக்கு.
1: இன்னைக்கு இந்த ஜுவாலஜியில் அதை விலங்கியல்ல என்ன மாதிரியான ஆய்வுகள், முக்கியமான ஆய்வுகள் முடிவுகளா இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன ஆய்வுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
0: இப்ப முதல்ல வந்து ஜுவாலஜின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸா தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப அடிப்படையான ஆராய்ச்சிகள், அடிப்படை தேவைகள் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. இப்ப காலகட்டங்கள் வந்து முன்னேற முன்னேற முன்னேற நம்ம சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய நிறைய மேம்படுத்தப்பட்ட கணினியினுடைய இணைக்கப்பட்ட அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அட்வான்ஸான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. விலங்கியல் சொல்லக்கூடியது ஒரு மதர் சப்ஜெக்ட் தான், அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியதெல்லாம். இந்த ஆராய்ச்சிகளுக்கு மிக முக்கியமான பண்பு அடிப்படையானது என்னன்னு கேட்டீங்கன்னா விலங்கியல் தான்.
1: இதை தாண்டி இப்ப நான் வந்து விலங்கியல் படிச்ச பிற்பாடு நான் உயர்கல்வி படிக்கணும், அதாவது பிஹெச்டி படிக்கணும், இல்ல பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நான் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிறுவனங்கள் என்ன, அதுல எப்படி நான் உள்ள நுழையிறது, அதை பத்தி சொல்லுங்க.
0: என்றுமே வந்து குறையில்லாத ஒரு மவுஸ் இருக்கக்கூடிய ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து ஜெனட்டிக்ஸ், மரபணு, மரபணு சம்பந்தமா படிக்கிறது. ரெண்டாவது வந்து இம்யூனாலஜி, நம்ம நோய் எதிர்ப்பு சம்பந்தமான படிக்கக்கூடியது. இப்ப இந்த ரெண்டு துறையுமே வந்து பல இடங்கள்ல வந்து பல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து தனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனடிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இம்யூனாலஜினே பண்றாங்க. அதே மாதிரி கடல்சார் சம்பந்தமாகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடல்சார் மீன் வளர்ப்பு, அது மட்டும் மீன் வளர்ப்பு மட்டும் கிடையாது, தற்சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கிறது, அதை நம்ம தேடி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி உயர்கல்வி அதுல தேவைப்படுது. ஸோ அப்ப பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்ஐஓ, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கோவால இருக்கு, என்ஐஓடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில் இருக்கு, சிஎம்எஃப்ஆர், சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சிஃபா பிராகிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர், ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், நிறைய நிறுவனங்கள் இருக்கு. மாணவர்கள் வந்து முதல்ல ரொம்ப தெளிவா நான் என்ன படிக்க போறேன், இதை படிச்சா என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கும்னு அவங்க முதல்ல உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை தேடி அதுல போய் படிப்பது மிகச்சிறந்ததுங்க.
1: விலங்கியல் துறையிலேயே நான் வேலை வாய்ப்பு நிறைய பெறணும், என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லுங்க.
0: இப்ப நம்ம பேசிக்கா நம்ம வேலைன்னு சொல்லும் போது டீச்சருக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் லெவல்ல அல்லது காலேஜ் லெவல்ல ப்ரொஃபஸரா போலாம், அதையும் தாண்டி யூனிவர்சிட்டி, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் ஜாப் வந்து நிறைய இருக்கிறது. நம்மளாலே சொன்ன மாதிரி ஜுவாலஜா போலாம், பயோடெக்னாலஜிக்கு போலாம், மைக்ரோபயாலஜிக்கு போலாம், பயோகெமிஸ்ட்ரி போலாம், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இப்ப பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது இல்லாம சயின்டிஸ்ட் போஸ்ட், இப்ப நிறைய பேர் விஞ்ஞானி ஆகணும், நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஆர்வம் இருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு போகலாம், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், ZSI, இந்த மாதிரி நிறைய இந்தியா லெவல்லையும் நம்ம தமிழ்நாடு லெவல்லையும் வந்து நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல வந்து சயின்டிஸ்ட் போஸ்டுகளுக்கு போகலாம். இது இல்லாம மியூசியத்துல நமக்கு நிறைய ஜாப் இருக்கு. மியூசியத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆள்கள் கிடைக்காம இருக்காங்க. எப்படி உயிரினங்களை பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கு, கியூரேட்டர் போஸ்ட். அந்த கியூரேட்டர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்ல, தமிழ்நாடு முழுக்கவுமே வந்து 5 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து மிக அதிகமா இருக்கு.
1: அது கியூரேட்டர் போஸ்ட்க்கு படிக்கிறதா இருந்தா எந்த கல்லூரி இல்லைங்க அந்த சொல்லி தராங்க?
0: அது வந்து சென்னை இல்லைங்கயா, சென்னையில வந்து நம்ம கன்னிமரா லைப்ரரி இருக்கு இல்லைங்களா, அங்கேயே வச்சிருக்கு. அந்த மியூசியத்திலே வந்து இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க கல்லூரி ஜமால் முகமது கல்லூரியில ஆண்டாண்டு எங்க மாணவர்களுக்கு நாங்க வந்து நம்ம திருச்சி மியூசியத்தோட ஒரு MOU போட்டிருக்கோம், அவங்க வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு IAS IPS க்கு ஈக்குவலா உள்ளக்கூடிய ஒரு கேடர் தான். நம்மளுக்கு ஹவுஸ்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்புறம் வந்து உயிரியல் பூங்கா, ஜூல நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, சாங்சுரிஸ் இருக்கு, நேஷனல் பார்க், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு கன்சர்வேட்டர், வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், இப்படி வந்து நமக்கு வந்து காடுகள் சார்ந்த பகுதியிலையும் வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட நமக்கு தெரிஞ்சிருக்கும், மெடிக்கல் ஃபீல்ட்ல மெடிக்கல் கோடிங், இன்னைக்கு வந்து IT ஃபீல்ட்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்ல வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கும். இருக்க மாணவர்கள் வந்து அதிகப்படியா இன்னைக்கு ஐடியில பார்க்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங், லேப் டெக்னீஷியன், CMLT, DMLT முடிச்ச மாணவர்களே நம்ம தமிழ்நாட்டில் இந்திய

0: இந்தியாவில் நல்ல வேலைகளுக்கு போறாங்க. குறிப்பா மாணவர்கள் வந்து வளைகுடா நாடுகளுக்கு போறவங்க மாசத்துக்கு 2.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த சிஎம்எல்டி டிஎம்எல்டி படிச்சவங்களுக்கு இருக்கு. பட் கிளினிக்கல் ரிசர்ச்சர் இருக்கு, பப்ளிக் ஹெல்த் கன்சல்டர், அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டு இருக்கு. அப்புறம் நம்ம அக்வா கல்ச்சர் நம்ம சொல்றோம், மீன் வளர்ப்புன்னு சொல்லும் போது பொதுப்படையா நம்ம சொல்லிடுறோம், மீன் வளர்க்கலாம், இறால் வளர்க்கலாம், நண்டு, பாசி, இது எல்லாமே நன்னீர் வளர்ப்புலையும் நம்ம நல்ல தண்ணீரையும் வளர்க்கலாம், உப்பு தண்ணீர்லையும் வளர்க்கலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து கோர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம திருச்சி பக்கத்துல ஜியோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ், அலங்கார மீன் வளர்ப்புக்கான ஒரு பண்ணை வச்சிருக்காங்க. அங்க போனீங்கன்னா மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அனைவருக்குமே வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அது மூலியமாவே வந்து நம்ம வந்து வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முத்துச்சிப்பி, உணவு முத்துச்சிப்பி, சிங்கி இறால், இந்த மாதிரியான இறால் வளர்ப்புக்குமே நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு ஜுவாலஜி படிக்கிறனால இருக்கு. இது நான் முன்னாலே சொன்ன மாதிரி தான், நீங்க சிஎம்எஃப்ஆர் போகலாம், என்ஐஓ போகலாம், எண்ணெய் ஓட்டி போகலாம். இது மட்டும் இல்லாம மாநில லெவல் நடத்தக்கூடிய எந்த இன்ஸ்டியூட்லயுமே நீங்க போய் இது சம்பந்தமா படிக்கலாம். வேலை வாய்ப்பும் நமக்கு அதுல கொட்டி கிடக்கிறது. எண்டமாலஜி, பாராசிட்டாலஜின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட், இப்ப அக்ரிகல்ச்சர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம், அந்த விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து சரியான முறையில நம்ம வயல்ல இருந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற வரலும் நமக்கு வந்து மிகப்பெரிய சேதம் அடைவிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தான். அது வந்து பயிரையும் நாசம் பண்ணுது, ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டையும் நாசம் பண்ணுது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான வாய்ப்பும் இதுல இருக்கு. பாராசிட்டாலஜின்னு சொல்லும்போது மனிதனுக்கு தாக்கக்கூடிய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகள், பேன் இருக்கு, அதே மாதிரி டிக்ஸ், மைட்ஸ் சொல்லக்கூடிய உண்ணி, இந்த மாதிரியான நிறைய இதனாலையும் நமக்கு வியாதிகள் பரவுது, கொசுனால பரவுது, வெக்டார்ஸ் சொல்றோம். இதை எல்லாமே நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவுல வந்து இந்த வேலை வாய்ப்பு இதை கொட்டி கிடைக்கிறது. இப்படியே நம்ம சொல்லுவோம், பார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு, வேக்சின்ல இருக்கு. இப்ப பார்மான்னு சொல்லுவோம், ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த மருந்து வந்து எப்படி செயல்படுது, அது எந்த இடத்துல போய் கரெக்டா அதனுடைய செயல் இருக்கான்னு சொல்லி படிக்கக்கூடிய வேலையை நம்ம இதுல பாக்கலாம். மருந்துக்கான ஃபார்முலா, அதுக்கான தயாரிப்புக்கு பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா நம்ம சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய வேலையும் இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம், ஒரு மருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், அப்ப அந்த மருந்து வேலை செய்யாது. அப்ப நம்ம மருந்தினுடைய டோஸ் வந்து எவ்வளவு கொடுக்கணும், அது மாதிரியான வேலை வாய்ப்பும் படிப்புமே நம்மளுக்கு இதுல இருக்கு. தென் வேக்சின், வேக்சின் சொல்லக்கூடிய போது பாத்தீங்கன்னா குன்னூர்ல கூடிய பாஸ்டர் இன்ஸ்டியூட், அங்கதான் வெறிநாய் கடிக்கான மருந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்து நம்மளுடைய மாணவர்கள், விலங்குகள் பிடித்த மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம இப்ப கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேக்சினோட முக்கியத்துவம் தெரிஞ்சு போச்சு, எவ்வளவு முக்கியமான வேக்சின் சொல்லக்கூடியன்னு சொல்லி. அதுக்கு முன்னால வேக்சினுக்கும் அதுக்கு பின்னுக்குள்ள வேக்சினுக்கும் நமக்கு நிறைய செயல்பாடுகள் தெரியுது. இது மட்டும் இல்லாம அப்ளைடு ஜுவாலஜின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் சில்க் போர்டு, இது வந்து மத்திய அரசால் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பட்டுப்பூச்சி வளர்ப்பு. அதுல வந்து நிறைய சயின்டிஸ்ட் போஸ்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட், பட்டுப்புழு சம்பந்தமான ட்ரைனிங் குடிக்கக்கூடிய போஸ்ட், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் கோழிப்பண்ணைன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சியில கோழிப்பண்ணை ரோடுனே ஒரு பெரிய ரோடே வச்சிருக்காங்க, அங்கேயும் நிறைய சயின்டிஸ்ட் போஸ்டுகள் இருக்கு. அரக்கு பூச்சி, மாட்டுப்பண்ணை வளர்ப்பு, இது மட்டும் இல்லாம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலயும் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஜுவாலஜி போஸ்ட் எடுக்கிறாங்க. நீரினுடைய தன்மையை நம்ம டெஸ்ட் பண்ணணும், காற்றுடைய தன்மையை டெஸ்ட் பண்ணணும், நிலத்தினுடைய தன்மையை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போஸ்ட் வந்து ஜுவாலஜி மாணவர்களுக்கும் இருக்கிறது. அப்புறம் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நம்ம ஜுவாலஜி படிச்சோம்னா ரொம்ப என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லயும் போய் வேலை பார்க்கலாம், மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்லயும் போய் லெக்சரரா வேலை பார்க்கலாம். நானே வந்து
1: வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் விலங்கியல் வாசற்படிகள்.
3: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா, வாவ்!
4: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க,
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஜில்லா படத்திலேருந்து யுகபாரதி வரிகளில் சுஜித் பார்வதி பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இனி காப்பான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த ஒரு பாடல் உங்களுக்காக.

காப்பான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த ஒரு பாடலை கேட்டோம். அடுத்ததான் வித்யாசாகர் இசையில கபிலன் வரிகளில் ஒரு பாடல் கேட்போம்.

கிருஷ்ணகுமார் குன்னத் குரல்களில் ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இனி சத்யா மற்றும் மதுஸ்ரீ குரல்களில் இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இதுவரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற வேலை நாடுநர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கிய காணொலியில் கலந்து கொண்ட சிறப்பு நிகழ்வையை நாம் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 12 மணி.
1: குறளமுதம் குற்றங்கடுதல் 44 அதிகாரம் 3வது குறட்பா.

பழிச்சொல்லுக்கு வெட்கப்படுகின்றவர்கள் தினையளவான சிறு குற்றம் தம்மிடம் வந்தாலும் அதனை பனையளவு பெரிதாக கருதி வருந்துவார்கள்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வெயில் காலம் வந்தாவே நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிடுதுங்க, தண்ணீர் பிரச்சனை வந்துருது. இந்த தண்ணீர் பிரச்சனைய குறைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முக்கியமான வழி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறது தான். ஆனா நிறைய பேருக்கு எந்த மாதிரியான மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். இந்த 7 மரங்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்கள்லயும் நட்டு வையுங்க அப்படின்னு தாவரவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த 7 மரங்களுமே இயற்கையாகவே ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்துல குளிர்ச்சியா இருக்கும்போது இந்த மரங்கள் என்ன செய்யும் தெரியுமா? பனித்துளிகளை இலைகள் மூலமா உறிஞ்சி தண்டுகள் மூலமா வேர்களுக்கு செலுத்தி நீரா சேகரிச்சு வைக்குது. இதுக்கு பேரு ஃபாக் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரங்களோட வேர் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் இந்த வேர்கள் மழை நீரை சேகரிச்சு வச்சுக்குமா. அதனால இந்த மரங்களும் பெருசா படர்ந்து வளருது. அதனால தண்ணீர் ஆவியாகிற அளவு குறைஞ்சு அந்த மண் எப்போதுமே ஈரப்பதத்தோட இருக்கும். மண்ணும் நல்லா வளப்படுது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த 7 மரங்கள் ஆலமரம், அரசமரம், வேப்பமரம், இச்சி மரம், அத்தி மரம், புங்கமரம், வெப்பாலை மரம். இந்த மரங்கள் எல்லாமே நம்ம ஊர்ல நாம நட்டு வச்சோம் அப்படின்னா வறண்ட பகுதிகள் கூட வளம் கொழிக்கும் பகுதிகளாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, இனிமே நம்ம ஊர்கள்ல மரங்கள் நடணும் அப்படின்னு திட்டமிட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த 7 மரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்,

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள் இனி கேட்க இருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜ சாரலு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், திருமணங்குடி என் சாய்ராம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அம்பலத்தரசே எனத் தொடங்கும் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, நாட்டை ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் இனி ஏழி ஜென்ம என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, வராலி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்டோம். டிவி ராமானுஜ சாரலு அவர்களின் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருமணங்குடி என் சாய்ராம் அவர்கள் கஞ்சிரா. இத்துடன் இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சிகளாய். ஒரு மணிக்கு கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 2:15 வேளாண் அரங்கம். நாட்டு மாடு பராமரிப்பு பற்றி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். தஞ்சை மாவட்ட மாரநீரி புனித அந்தோதியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

நீங்கள் திருச்சி வானொலியின் அலைவரிசையில். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நிலவளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும்

0: அளிக்கவும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின்று இன்று லிட்டருக்கு 91 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்சனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 உயர்த்தப்பட்டுள்ளது. 4 பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு

0: நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 12 மணி ஆகாஷ்வாணி 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

மணி. நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியோடு. உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள், மனதோடு கொள்ளை கொண்ட பாடல்கள், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாடல்கள் இப்போது காற்றலைகளில் மதுர கீதமாய். இது

நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்புடையர்கள் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, உலகநாதபுரம், கள்ளுக்குழி, திருச்சியிலிருந்து இதோ அவர்களுக்காக பாடலளிக்கிறது.

0: ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்காஸ்ரீ இவர்களுக்காக பாடல் இதோ.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,

நேர்களுக்கு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேர்கள் பூந்தண்டனம் புண்ணியகோட்டை உமா நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

0: மனதை மயக்கும் மதுரம் கீதம் நிகழ்ச்சியில் தொடர்வது முத்தரசனல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு. இவர்கள் கண்ணனின் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடலை உருவி கேட்டிருக்கிறார்கள். பாடல் இதோ இவர்களுக்காக.
1: கண்கள் இரண்டும் பிடி விளக்காது,
2: அப்புறம்
1: கட்டழகு மட்டும் வெட்ட வெளியா.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது. இவர்களுக்காக கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ், திருவாணிக்காவல், மேலுக்கொண்டையம்பேட்டை, சிவாஜி ராமலிங்கம், வாசுகி.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீண்டு சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பு நேயர்கள் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: விழியும் என் வாழும் சந்தித்தால்
3: சந்தித்தால்

0: கைகள்
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதைகள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது துவாக்குடிமலை சரண்யா பவுலின் மைக்கேல் இவர்களுக்காக.

1:36 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் தெய்வத்தாய் படத்திலிருந்து பாடலை விரும்பிக்கிட்டிருக்கும் நேயர்கள் தஞ்சாவூர் கீர்த்திகா வினோதினி இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பட்டு கண்ணு செல்ல பாப்பா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: நேர்களதுவரை கேட்டு ரசித்தது மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள்

0: முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வலிகோளுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியாக வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும், கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும், கிரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
1: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமராஸ் ஃபிட் பண்ணிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தா உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பா 1657 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. June 1st பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டி எல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் June 1st யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போறோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்

0: பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: இணைந்திருப்பது அன்னை வாழினியின் அலைவரிசைகளோடு. நேர்கள் இனி கேட்கலாம் மிடே நியூஸ்.
1: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi distributes over 51,000 appointment letters to new recruits.

வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நாட்டு மாடு பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள்ல பாரம்பரியமும் கலாச்சாரமும் முக்கிய பங்கு வகிக்குது. பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். உதாரணமா முன்னோர்கள் செஞ்ச

0: கேட்டா ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். உதாரணமா முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரிய விவசாயம், விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ரகங்கள், நாட்டின கால்நடை வளர்ப்பு, உணவு பழக்க வழக்கங்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். பாரம்பரியத்துக்குன்னு தனித்தன்மை, சிறப்புகள், வழிமுறைகளும் இருக்கு இல்லைங்களா. அந்த வகையில நாட்டு மாடு வளர்ப்புல ஒரு கட்டுக்கோப்பான மண் வளத்துக்கு நாம வழிவகை செய்ய முடியும். விவசாய உற்பத்திக்கும் மக்களோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு மூலாதாரமா இருக்கிறதும் நாட்டு மாடு வளர்ப்புன்னு சொல்லலாம். குறைஞ்ச அளவு பால் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கேன்னு முழு ஈடுபாடோட ரொம்ப ஆர்வத்தோட நாட்டு மாடுகளை வளர்க்குறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆமாங்க, அண்மையில விஷ்ணுபுரம் அமிர்தேஸ்வரி கோசாலைக்கு போயிருந்தப்போ ஆச்சரியம், கிட்டத்தட்ட 90 நாட்டின மாடுகள், பராமரிப்பு பலமா இருந்துச்சு. அங்க இருந்த ஜி ராமச்சந்திரன் ஐயா கிட்ட நம்ம வெங்கடேஸ்வரன் சாரு பேசினாரு. இதோ
1: வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா.
2: ஐயா வணக்கங்க.
1: இந்த அமிர்தேஸ்வரி கோசாலையில கிட்டத்தட்ட ஒரு 60 மாடுங்க இருக்கு, அவ்வளவுதானா இல்ல எண்ணிக்கை சரியா சொன்னா எப்படிங்க?
2: இல்லைங்க சார், 60 மாடு இருக்குங்க சார். அதனோட கண்ணுக்குட்டிங்க ஒரு 30 கண்ணுக்குட்டி இருக்குங்க சார். மொத்தம் 90 உருப்படி இருக்குங்க சார் மாடு கண்ணுக்குட்டி. அது போக கால மாடுங்க ஒரு 4-5 மாடு இருக்குங்க. அதாவது என்னென்ன ரகம் இருக்கோ அதுக்கான கால மாடு ஒரு 4 காலை இருக்குங்க.
1: அப்ப என்னென்ன ரகம் இருக்குன்றத சொல்லுங்களா ராமச்சந்திரன்
2: சார். இங்க வந்து விம்பளச்சேரிங்க சார், ரெட் சந்தி, கார்பார்கர், கிர்ரு, அது போக உங்களுக்கு இன்னொரு சில ரகம் இருக்குங்க சார்.
1: அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நிறைய வகை நாட்டு மாடுகள் இங்க இருக்கு. இந்த நாட்டு மாடுகளை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நாட்டு மாட்டுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அது கோசாலை கட்டியே வச்சிருக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல நாட்டு மாடுகளை வந்து வெளியில மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க, அது காலையில கிளம்பும் மாலையில வரும், அப்ப பராமரிப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோசாலையில நீங்க எப்படி இதை பராமரிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்களேன் ராமச்சந்திரன்
2: சார். இப்ப வந்து இப்ப வெளியில போற மாட்டுக்கு நமக்கு பராமரிப்பு அவ்வளோக்கா தேவை இருக்காதுங்க. ஏன்னா காலையில போகுது தண்ணி, அதுக்கான தீவனம் எதுவே எடுத்துக்குதுங்க. இப்ப கோசாலை அப்படின்றதுனால நம்ம வெளியே விட முடியாதுங்க. காலையில பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து ஒரு 5 பேர் இங்க வேலை செய்யறாங்க சார். காலையில வந்து கொட்டாய்க்குள்ள மாடு இருக்கும், அதை காலையில தண்ணியை காட்டி அவுட்டர்ல கட்டிடுவாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம மாட்டு தீவனம் இருக்குங்க சார், நம்மளே ரெடி பண்றேங்க சார். அதாவது கோதுமை தவிடு, அரிசி தவிடு, புண்ணாக்கு, உளுந்தம்பொட்டு, கால்சியம் பவுடரு, ஜீனி, கல்லுப்பு, இது மாதிரி ஒரு 10 வகையான அதுக்கான உணவு வந்து நம்ம ரெடி பண்ணி நாங்களே மாட்டுங்களுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு 2.5 கிலோ அப்படின்ற வீதத்தில் அன்னக்கூடையில் போட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி கலக்கி ஒவ்வொரு மாட்டுங்களுக்கும் வைப்பேங்க சார். இப்போ கறவம் போடனா 2.5 கிலோ, கொஞ்சம் கண்ணுக்குட்டிங்களுக்குன்னு ஒரு 1.5 கிலோ, அந்த விதத்தில் எல்லா மாட்டுக்கும் வைப்பாங்க சார். வச்சதுக்கப்புறம் சாணம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். சாணம் எடுத்து அதை கொண்டு போய்
1: 3 மணிக்கு வேலை ஆரம்பிக்குதுங்க.
2: 5:30 ஆரம்பிச்சிருங்க சார்.
1: 5:30 ஆரம்பிக்கிறீங்க. அந்த என்ன கலவையில் என்னென்ன போடுறீங்கன்னு இன்னொரு முறை சொல்லுங்களேன்.
2: அரிசி தவிடுங்க, கோதுமை தவிடு, உளுந்தம்பொட்டு, மக்காச்சோளம் பவுடருங்க, அதுக்கப்புறம் புண்ணாக்கு, கடல புண்ணாக்குங்க, அப்புறம் உப்புங்க, வெள்ளைங்க, அப்புறம் மினரல் மிக்ஸுங்க, இந்த கால்சியம் இதெல்லாம் இருக்கிற அந்த மினரல் மிக்ஸ் பவுடர், இதெல்லாம் ஒரு 1% போட்டு ஒரு 100 கிலோ அப்படின்ற விதத்துக்கு ஒரு கலவையாக பண்ணிங்க, ஒரு சாக்கில் எடுத்து எடுத்து வச்சுருவோங்க. அதை வந்து காலையில் ஒரு மாட்டுக்கு, கறவ மாட்டுக்கு 2.5 கிலோவும், மற்ற இதர மாட்டுங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோவும் போட்டு டெய்லியும் வச்சுருவோங்க சார். அதுக்கப்புறம் வந்து சாணமெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க சார். அதுக்கப்புறம் மாட்டை வந்து பராமரிப்புவாங்க சார். மாடு வந்து கழுவணும், அப்புறம் அதுக்கு உண்ணி இருக்குங்க சார், அதுக்கெல்லாம் மருந்து தடவுவாங்க. மாட்டுங்களுக்கு ஏதாவது காயமாயிருக்கும் அப்படின்னா அதற்கு மருந்து போடுவாங்க சார். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க சார். மதியத்தில் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் உறங்கும், திரும்ப ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு வந்துடுவாங்க சார். அதுக்கப்புறம் திரும்ப மாட்டை பூரா தண்ணியை காட்டி கொட்டைகளை போட்டு கவனையில் வந்து வைக்கலை போட்டுருவாங்க சார். வெடி வரைக்கும் அதை வைக்க சாப்பிட்டுட்டு இருக்குங்க.
1: முக்கியமான விஷயம் ஒன்று விட்டுட்டீங்களே, பால் கறக்கிறத பற்றி ஒன்றுமே சொல்லலையே. அந்த நாட்டு மாடு பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும், ஆனால் தரமாக இருக்கும் சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்களா.
2: இப்ப காலையில வந்து 7 மணிக்கு பால்காரர் வந்துருவாருங்க. கறக்கறதுக்குன்னு ஒரு தனியா ஒருத்தர் வச்சிருப்பாருங்க. அவர் வந்து மடியை கழுவி நல்லெண்ணெய் தடவி அதை மடிகளுக்கு தடவி விட்டு அதுக்கப்புறம் கறந்ததுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு டைம் அந்த ஒரு கழுவி விட்டுருவாங்க. நம்ம ஒரு 10-15 மாடு கறக்குதுன்னா அதே மாதிரி ரொட்டீனாக கறந்துட்டு வருவாங்க சார். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டிகளுக்கு தேவையான பாலை விட்டுட்டு அவர் கறந்துக்குவாருங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு வருவாருங்க. ஒரு 5:30-6 மணி வரைக்கும் எல்லா மாட்டையும் கலந்து அதே ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. மடியை கழுவணும், அதுக்கப்புறம் கையில் வந்து விளக்கணையை தொட்டு கறப்பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப மடியை அலம்பி விட்டுட்டு எவ்வளோ பால் இருக்கோ அதை நம்மளை கொடுத்துட்டு போயிடுவாருங்க.
1: எவ்வளோ கறவை மாடு இருக்குங்க?
2: இப்போ கறவை மாடு பார்த்தீங்கன்னா 15 மாடு தான் கறக்குதுங்க.
1: எவ்வளோ நேரம் அவங்க அவர் கறக்கிறதுக்கு?
2: மார்னிங் வந்து 1 ஹவர் ஆயிருங்க, ஈவினிங் வந்து ஒரு 1/2 ஹவர் கறந்துருவார். ஏன்னா ஈவினிங் வந்து பால் கம்மியாகவும் இருக்கும், 2-1 மாடு கறக்காதுங்க. ஈவினிங்கில் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் விட்டுருவோங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் கண்ணுக்குட்டி வந்து நம்மளுக்கு தேவைன்றதுனால கண்ணுக்குட்டிக்கு பாதி பாலும் நாம பாதி பாலும் எடுத்துக்குவோங்க.
1: இப்போ இங்கே வந்து

0: ஒரு 4-5 வகையான மாடுகள் இருக்கு. இதுல வந்து நல்ல பால் கறக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் சிந்தி சொல்லலாமா, கிர்ரு சொல்லலாமா?
1: கிர்ரு பஸ்டிங் சார், அதுக்கப்புறம் ரெட் சந்தி, அதுக்கப்புறம் கார்பார்க்கர், அதுக்கப்புறம் வெம்பளச்சேரி. இப்ப கிர்ரு வந்து 5 லிட்டர் கறக்குங்க, ரெட் சந்தி ஒரு 4, அப்படி அப்படியே அடுத்தடுத்தது வந்து கார்பார்க்கர் ஒரு 3, வெம்பளச்சேரி வந்து 1 லிட்டர் தான் கறக்குங்க சார், அதை ரொம்ப கம்மியா கறக்குங்க. நம்ம கண்ணுக்குட்டி குட்டது போக நமக்கு ஏதாவது 1.5 லிட்டர்.
0: கொட்டகை மேலாண்மை பராமரிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க, நீங்க கொட்டகை எப்படி பராமரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களா
1: சார். இப்ப பாத்தீங்கன்னா கொசு நிறைய வருங்க சார், அதுக்கு கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் மருந்து அடிக்கணும். அப்புறம் பூச்சி கூடுதலாக இருக்குங்க சார், அதை கிளீன் பண்ணிடுவோம். டெட்டால் இருக்கலாம் சார், அதை வந்து கொட்டையை வந்து வாரத்தில் 2 நாளைக்கு கிளம்பி விடுவோங்க. அதுக்கு அந்த ப்ரெஷர் மிஷின் வச்சுருக்கிறேங்க, அதை வச்சு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் டெட்டால் வந்து நம்ம பக்கெட்டில் கரைச்சி எல்லாம் தெளிச்சு விட்ருவோங்க. வாரத்தில் 2 நாளைக்கு அந்த வேலை நடக்குங்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்குதுங்க? ஏன்னா இப்போ வெயில் காலமாக இருக்குது, எத்தனை முறை குளிக்குது?
1: இப்போ குளிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்க ஒரு டைமுங்க, ஒரு செட் செட்டாக பிரித்து வச்சுக்கோங்க மாடு. இன்றைக்கி ஒரு 30 மாடு, அடுத்த நாள் ஒரு 30 மாடு, அடுத்த நாள் 30 மாடுன்றப்ப 90 மாடு ஈவனாக வந்துடுங்க சார். அதாவது 2 நாளைக்கு விட்டு 3வது நாள் அது அடுத்த ரவுண்டு குளியலுக்கு வந்துடுங்க சார்.
0: சரிங்க, இப்போ வந்து இந்த பால் கறக்கிறது, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு உங்கள் ஐயா, அதெல்லாம் எப்படி நீங்கள் பராமரிக்கீங்க எப்படிங்க
1: சார்? நம்ம மாட்டு சாணம் இருக்கலாங்க சார், 60 கிலோ, அதே 120 லிட்டர் கோமியம், மோர் நம்மளது வந்து இருக்குங்க சார், மோரும். அப்புறம் காய்கறி கழிவுங்க, நம்ம மார்க்கெட்டில் போய் பழைய காய்கறி கழிவுலாம் எடுத்துகிட்டு வருவோம் சார். அப்புறம் வெள்ளம் வந்து 20 கிலோங்க சார், அந்த இதுக்குங்க. கல்ச்சர் பவுடருன்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சார், அந்த கல்ச்சர் பவுடர் தான் நுண்ணுயிர் பெருகுங்க. அதே மாதிரி ஆளின் ஒன்று சொல்லி ஒரு திரவ பொருள் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதோட மிக்சிங் பண்ணுவோம். இது எல்லாம் ஒரு 2000 லிட்டர் ஒரு டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே ஏற்றிடுவோங்க சார். அதை ஏற்றி அதுக்கப்புறம் அது ஒரு 45 நாள் வந்து ஊரல் இருக்கணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாக்டீரியா நிறைய அதில் வளர ஆரம்பிக்குங்க. அதை வந்து நம்ம வயலுக்கு விடுறதுனால நம்ம மண் வளமும் அதில் நல்ல நியூட்ரிஷன் வந்து நிறைய கிடைக்குங்க பயிர்களுக்கு, நல்லா நல்லா வளருங்க பயிர்.
0: இப்போ வந்து எல்லாம் நாட்டு மாடாக இருக்குது, இங்கே வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து எப்படி ஊசி பயன்படுத்துகிறாங்களா, இல்லைனா வந்து எப்படிங்க ஒரு 5 காளை மாடு இருக்குன்னு சொன்னீங்க, அந்த காளை மாடோடய சேருதா எப்படிங்க அது?
1: ஆமாங்க சார், இப்போ அந்த பருவமான மாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்போ வந்து தெரியுங்க
0: வலுவடிக்கிறதுன்னு
1: வலுவடிக்குங்க, இது மாதிரி சில ஒரு அறிகுறியெல்லாம் தெரியுங்க. அப்போ வந்து என்ன மாடோ அந்த ரகத்துக்கான காளையை வந்து நாங்கள் சேர விடுவோங்க சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஒரு தடவை, திரும்ப 2 நாள் கழித்து திரும்ப ஒரு டைம் சேர விடுவோங்க சார். அப்போ அது வந்து ஈஸியாக சினையும் நின்றுக்குங்க.
0: சனப்பிடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
1: இது வரைக்கும் ஒன்றும் வந்தது இல்லைங்க சார். ஆனால் நம்ம கண்ணு போடுறப்ப நாட்டு மாடுன்றப்பெல்லாம் நமக்கு இப்போ அதாவது விம்பளச்சேரினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க சார், கண்ணு அது போய் போட்டுக்கோம். ஆனால் இந்த கார்பார்க்கர் கிர்ரு இதையெல்லாம் என்ன பண்ண, பெரும் மாடுன்றதுனால அது தெரியாமல் நின்றுட்டு கண்ணு போட்டுருங்க. கண்ணு போடுறப்ப நம்ம கவனமாக இருந்து பார்க்கணுங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம கண்ணை முழிச்சு பார்க்கணும், டே நாள் டே டைத்துலேயும் நம்ம வந்து கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது என்ன பண்ணுறீங்க, நின்றுட்டே போட்டுருங்க, டக்குன்னு படுக்காமல் அப்படி நின்றுட்டு போடுறதுனால கண்ணு வந்து அடிபட்டு போயிருங்க. அடுத்தது வந்து அதுக்கு பஸ்டாடி பண்ணணுங்க, கண்ணுக்குட்டிக்கு வந்து முதலுதவி ஒன்று பண்ணணுங்க. அதாவது கண்ணு பிறந்ததையும் தொப்புள் கொடியை பார்த்தீங்கன்னா 1 இன்ச் விட்டு அதை கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் டிஞ்சர் இருக்குது பாருங்கள், டிஞ்சரில் வந்து அதை காட்டனில் வச்சு நல்லா தடவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு நூல் போட்டு கட்டிடணுங்க. அதுக்கு அதாவது அந்த 1 இன்ச்சுக்குள்ளேயே அரைஞ்சி இல்லை நடுப்புறமாக வச்சு நல்லா 2 முடிச்சு போட்டு நல்லா எரிக்கி விட்டுருணுங்க. அப்படி எரிக்கி விட்டு திரும்ப டிஞ்சரை தொடவி விட்டுட்டோம்னு வைங்க, அது என்ன உள்ள கிருமிகள் எதுவும் உள்ளே போகாமல் இருக்குங்க. தொப்புள் கொடி வழியே கிருமி உள்ளே போயிடுச்சுன்னு வைங்க, தொப்புள் கொடி வீக்கம், பல நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிடணுங்க, உடனே செஞ்சிடணும். அப்புறம் அடுத்தது வந்து மாடு நஞ்சு போடும், நஞ்சு போட்டுச்சுன்னா அதை நம்ம உடனே அதை எடுத்து அப்ரூவ் படுத்திடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு உடனே கொஞ்சம் நேரத்தில் பால் ஓட்ட விடணுங்க. இப்போ விம்பளச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே எந்திரிச்சு போய் குடிக்குங்க. பெரும் மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிர்ரு கார்பார்க்கர் ரெட் சந்தி இதெல்லாம் எந்திரிச்சு போகாதுங்க, ஏன்னா அது பெரும் கண்ணாக இருக்கிறதுனால எந்திரிச்சு போகாதுங்க. நாம் எடுத்து அதை தாங்களாக பிடிச்சி அதை காம்பை பிடிச்சி ஊட்ட விடணுங்க, அதுக்கப்புறம் அது ஊட்டிக்குங்க. ஒரு 2 டைம் அப்படி பண்ணுறப்ப அதுக்கு தனியாக அதுவே எந்திரிச்சு போய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பராமரிப்பு அதிகங்க பெரிய மாட்டுங்களுக்கு, நம்ம விம்பளச்சேரிகளும் அது தேவையில்லைங்க, அதுவாக கண்ணு போடும் அதுவே எந்திரிச்சு போய் பால் குடிக்கும், நம்மளுக்கு தொந்தரவே இருக்காதுங்க.
0: சரிங்க, இப்போ வந்து செனை பிடிக்கும் போது அதுக்கு தரக்கூடிய உணவுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்க?
1: இப்போ தீவனம் வைக்கிறோம்லங்க, நம்ம கலவை தீவனம் அடர் தீவனம் வைக்கிறோம்லங்க சார், அது 2 டைம் வைப்போங்க சார். அதாவது அது ஒரு செனை ஒரு 7 மாசம் அப்படின்றப்ப வந்து அதுக்கு இன்னும் அடர் தீவனம் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 2 நேரம் கொடுக்க ஆரம்பிப்போங்க, காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம், அது பால் கறக்கிற வரைக்கும் அதே பயன்படுத்துவோங்க. ஏன் கண்ணுக்குட்டிங்களுக்கெல்லாம் வைக்கிறோம் அடர் தீவனம் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா அது வந்து அடுத்த அதுக்கு ரெடி ஆகணும் இல்லைங்க, அந்த அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். நம்ம வைக்க போடுறோங்க, அப்புறம் தீவன புல் நம்மளுக்கு யாராவது கிடைக்கிறப்ப நம்ம தான் பசுந்தீவனம் போடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு இந்த தீவனத்தில் தான் அடர் தீவனத்தில் தான் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க, அதை கம்பல்சரி எல்லாத்துக்கும் சார் வந்து கொடுக்க சொல்லிடுவாருங்க.
0: இப்போ ஒரு 15 மாடு இருக்குது, எவ்வளோ பால் மொத்தமாக கறக்குங்க, எவ்வளோ விற்பனை ஆகுதுங்க எப்படிங்க?
1: காலையில் ஒரு 30 லிட்டர் கறக்குங்க சார். 15 மாடு சேர்ந்தாலும் 2, 6, 1 அப்படின்றனா 20-30 லிட்டர் நம்மளுக்கு கிடைக்குங்க. காலையில் பால் வந்து லோக்

0: மக்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறாருங்க சார். இங்கே பெருமாள் கோயில், இங்கே சிவன் கோயில், அதுக்கெல்லாம் கொடுப்பாருங்க. ஈவினிங் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு கொடுத்துருவாருங்க. மீதி இருக்கிற பாலை பால் காய்ச்சி விறகடுப்பில் தான் காய்ச்சுவோங்க. அதுக்கு அந்த ஆறுனதுக்கப்புறம் அந்த பதத்தில் உறவு ஊற்றிடுவாங்க. உறவு ஊற்றினதுக்கப்புறம் காலையில் தயிர் கடைய ஆரம்பிச்சிருவாங்க. கடையிறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கடையணும், அதுதான் வந்து நம்மளோட இதுன்னு பாரம்பரியம். அது ஒன்று இருக்குங்க சார். அதனால் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கடைஞ்சி எடுத்துருவோம். வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு நம்ம லோக்கலுக்கெல்லாம் வந்து லிட்டர் 10 ரூபாயின்ட்டு நம்ம நாட்டு பசு ஒரு வரேன் லைனாக நிற்பாங்க. காலையில் 6:30க்கெலாம் ரெடியாக நிற்பாங்க. பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டிங்க, பாக்கெட்டெல்லாம் கிடையாதுங்க. பாலித்தீன் கவரே யூஸ் பண்ணுறது இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. அவங்களாம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அது போக அப்புறம் நம்ம வெண்ணெயை சேகரித்து நெய் காய்ச்சிடுவோம், அதுவும் நான் தான் காய்ச்சிருங்க சார்.
1: பரவாயில்ல. இந்த மொத்த கோசாலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95 நாட்டு மாடுகள், இதனுடைய பராமரிப்பு, அது வந்து மதிப்பு கூட்டி விற்பனை வரைக்கும் ராமச்சந்திரன் ஐயா வந்து உதவியாக இருக்கிறீங்க.
0: ஆமாங்க, நான் இதுவரை சேவையாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். எனக்கு
1: வாயில்லா ஜீவனோட இருக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு
0: சார். அதுவும் இல்லாமல் எல்லா மாட்டுங்களுக்கும் பேர் இருக்குங்க சார்.
1: 95 பேர் இருக்கு இப்போ.
0: 95 பேர் இருக்குங்க சார். ஆனால் எனக்கு சரியா தெரியல, சாரோட பொண்ணுங்க தான் அதுக்கு பேர் வைப்பாங்க, அவங்களுக்கு தான் நல்லா ஞாபகமாக வச்சுருப்பாங்க சார்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சல ராமச்சந்திரன். உங்களோட கைபேசி என்ன சொல்லுங்களேன்?
0: 98 655 74 595ங்க.
1: மீண்டும் ஒரு முறை ராமச்சந்திரன் ஐயாவுடைய கைபேசி எண் குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. 98 65 57 45 95. நன்றிங்க ராமச்சந்திரன்.
0: நன்றிங்க ஐயா.
2: நாலஞ்சு வகையான நாட்டின மாடுகள், சுகாதாரமான கொட்டகை பராமரிப்பு, பால் கறவை, அளவான தீவனம், 90 மாடுகளுக்கும் செல்லமான பேரு, கோவிலுக்கு பால் விநியோகம், பால்ல மதிப்பு கூட்டு பொருள் விற்பனை, மொத்தத்துல ஒரு ஆரோக்கியமான சூழலை உணர முடிஞ்சது விஷ்ணுபுரம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவோட பகிர்வு மூலமா. நாட்டு மாடு வளர்க்குற விவசாயிகளுக்கு நிச்சயமா இவரோட பகிர்வு பலன் கொடுத்திருக்கும்னு நாங்க நம்புறோம். நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் 1 மாத வயதுடைய அசில் கோழி குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. 1 மாத வயதுடைய அசில் கோழி குஞ்சுகளின் விலை 125 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவிற்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் பயறு வகை பயிர்களினால் மண்வள மேம்பாடு நேர்முகம். பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் முனைவர் ஏ சுகன்யா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: பளபளவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்காக கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணிமலர்ல தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோனியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்களோட பல்சுவை நிகழ்ச்சிய கேட்டு ரசிப்போமா?
1: நாம் வாழும் இந்த இனிய உலகம் இறை அன்பின் வெளிப்பாடு. இறைவனின் அன்பினை இறை வணக்க பாடலாக

0: இறை அன்பினை பாடலாக பாடிய மாணவி ஜாய்சி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தெய்வ புலவர் வள்ளுவரின் சிறப்பை படிக்கும் நாம், திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் பிரிவில் 20ஆம் அதிகாரத்தில் பயனில சொல்லாமை என்ற தலைப்பில் உள்ள குறளுக்கு செவிமெடுப்போம். குறளை கூற வருகின்றார் ஜீவிதா.
1: சொல்லுக சொல்லேன் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனாச்சொல் பொருள் சொற்களின் பயனுடையவற்றை மட்டும் பேச வேண்டும். பயனற்ற சொற்களை பேசாதிருத்தல் நல்லது. நன்றி, வணக்கம்.
0: உங்கள் குரலில் நீங்கள் கூறிய திருக்குறள் அருமை ஜீவிதா. நம் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நம் வாழ்வு நன்றாக இருக்கும். தனி மனித வாழ்வு சிறப்பாக இருந்தால் சமுதாயம் மேன்மையடையும். நல்லவற்றை நாம் வாழும் சமூகத்தில் செய்ய மனதில் உறுதி வேண்டும். நம் வாழ்வு வளமாக பாரதியாரின் கவிதைகளுக்கு செவிமடுப்போம். பாரதியாரின் கவிதைகளை சொல்ல வருகின்றார் எம் பள்ளி மாணவி ஜாய்சி.
2: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இன்மை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாகவே விரைவில் வேண்டும், தனமும் இன்பம் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும்.

0: வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பண்ணிய போல நன்னிய நின் முன் இங்கு நசுத்திடல் வேண்டும். அம்மா,
1: உங்கள் உச்சரிப்பு மிக அருமை ஜாய்ஸி. ஜாய்ஸியின் தமிழ் உச்சரிப்புக்கு நாம் அனைவரும் பரத்த கரவொலி எழுப்பி நம் பாராட்டுக்களை தெரிவிப்போம். பெருக்கல் பாடல். கணித குறியீடான பெருக்கல் குறியை பற்றியும் கூட்டல் செயலுக்கும் பெருக்கல் செயலுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் எளிதாய் பெருக்கல் கணக்கை செய்ய எண்ணிக்கை சுருக்கமாய் கூட்ட வேண்டும் என்பதை பாடல் வடிவில் கூற வருகின்றனர் எம் மழலை செல்வங்கள்.

0: கிராமிய நடையில் நீங்கள் பாடிய இந்த பெருக்கல் பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. மழலை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தின் சிறப்பு பற்றி கூற வருகின்றார் என் பள்ளி மாணவி சாருமதி.
1: தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். இதை கற்பகத்தறி என்றும் அழைப்பார்கள். இதன் மூலம் பனங்காய் நொங்கு பனக்கற்கண்டு பெறலாம். பனைமரம் மண் அரிப்பை தடுக்கிறது. கூரை வேயவும் கூடைகள் பின்னும் ஓலைகள் இதன் மூலம் கிடைக்கும். உலகின் மூத்த குடியான தமிழ் குடிக்கும் பனைமரத்து நெருங்கிய தொடர்பு உண்டு. பனை ஓலை சுவடிகள் மூலமாகவே நமக்கு பல இலக்கியங்கள் கிடைத்துள்ளன. பல்வேறு பயன்களை தரும் பனையானது கற்பக விருட்சம் என அழைக்கப்படுகிறது. பனைமரமானது ஒரு 100 அடி உயரம் வளர்ந்து 100 ஆண்டுகால் வாழும் தன்மையுடையது. நன்கு பராமரிக்கப்பட்ட ஒரு பனைமரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 150 லிட்டர் பதநீர், 20 கிலோ கருப்பட்டி, 15 கிலோ பனக்கற்கண்டு, 12 ஓலைகள் மற்றும் 10 கிலோ விறகு கிடைக்கும். கடல் அரிப்பு மற்றும் மண் அரிப்பு போன்றவை ஏற்படாதவாறு அரணாக நின்று இயற்கையை சமநிலையில் வைத்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஆற்றல் கொண்ட இம்மாநில மரத்தை பாதுகாத்து இயற்கையை காப்போம். நம் வருங்கால சந்ததியினரை காப்போம். நன்றி, வணக்கம்.
0: பனைமரத்தின் சிறப்பை சிறப்பாக எடுத்து கூறிய மாணவி சாருமதி அவர்களுக்கு பலத்த கரவொளி எழுப்பி நமது பாராட்டுக்களை தெரிவிப்போம். தமிழ்வழி கல்வியே சிறந்தது. புரிதலுடன்

0: கூடிய கற்றல் ஆளுமை மிக்க மனிதனை சமூகத்தில் உருவாக்கும் என்பதை பற்றிய உரையாடலுக்கு செவிமெடுப்போம்.
1: தாய்மொழி வழி கற்றல், தாய்மொழி வழி கல்வியின் அவசியத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இதோ. இதில் ஜாய்சி தாய்மொழி வழி கல்வியை ஆதரிப்பவர் மற்றும் பார்த்திமா ஆங்கில வழி கல்வியை சேர்ந்தது என நினைப்பவர் இரு நண்பர்கள் உரையாடுகிறார்கள். தாய்மொழி வழி கல்வியின் மேன்மை
2: என்ன? ஜாய்சி, உன் தம்பியை சேர்க்க பள்ளிக்கூடம் தேடிட்டு இருக்க போல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் சேர்ப்ப, அப்படித்தானே?
3: இல்ல பாத்திமா, நான் என் தம்பியை தமிழ் வழி கல்வி கற்பிற்கும் ஒரு நல்ல பள்ளியில் தான் சேர்க்கலான்னு இருக்கேன்.
2: விளையாடுகிறாயா? இந்த காலத்துல ஆங்கிலம் இல்லாம முன்னேற முடியுமா? உலகம் முழுக்க ஆங்கிலம் தான் ஓடிட்டு இருக்கு. தமிழ் வழியில படிச்சா அவனுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா?
3: நீ ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க பாத்திமா. மொழிகிறது ஒரு தொடர்பு சாதனம், ஆனா கல்விகிறது ஒரு தேடல். ஒரு குழந்தையால் தன்னோட தாய்மொழியில மட்டும்தான் ஒரு கருத்தை ஆழமா புரிஞ்சுக்க முடியும். புரியாம மனப்பாடம் பண்றது கல்வி கிடையாது.
2: அது சரிதான். ஆனா அறிவியல் கணிதம் இதெல்லாம் ஆங்கிலத்துல படிச்சாதானே பின்னாடி உயர் கல்விக்கு வசதியா இருக்கும்.
3: உலகத்துல முன்னேறி

0: அறிஞ்சா இருக்காங்களா? சொல்ல போனா தாய்மொழியில அடிப்படை அறிவியலை தெளிவா கத்துக்கிட்டாதான் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும்.
1: நீ சொல்றதுல நியாயம் இருக்கு, ஆனா ஆங்கில அறிவு இல்லாம உலகத்தோடு எப்படி போட்டி போட முடியும்?
0: நான் ஆங்கிலம் கத்துக்கவே கூடாதுன்னு சொல்ல பாத்திமா, ஆங்கிலத்தை ஒரு மொழியா சப்ஜெக்ட் கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா எல்லா பாடங்களிலும் ஆங்கிலத்துல படிக்கணும்னு அவசியம் இல்லை. தாய்மொழியில வழியில் படிக்கும் போது சிந்தனை திறன் அதிகமாகும். சிந்திப்பது தாய்மொழியில, பேசுவது ஆங்கிலத்தின்னு இருந்தா அதுதான் வெற்றிக்கான வழி.
1: அப்ப தமிழ் வழியில படிச்சா தாழ்வு மனப்பான்மை வராதா?
0: ஏன் வரணும்? நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இதெல்லாம் தாய்மொழி வழியாகத்தான் நமக்கு வந்து சேரும். வேர் வலுவா இருந்தாதான் மரம் உயரமா வளரும். தாய்மொழி தான் அந்த வேர். மகாத்மா காந்தி முதல் அப்துல் கலாம் வரை பல மேதைகள் தாய்மொழி வழி கல்வியை போற்றியிருக்காங்க.
1: நிஜம்தான் ஜாய்ஸி, வெறும் மதிப்பெண்ணுக்காக படிக்காம கருத்தை புரிஞ்சு படிக்க தாய்மொழி தான் சிறந்ததுன்னு இப்பதான் புரியுது. உன் முடிவு ரொம்ப சரியானதுதான்.
0: கண்டிப்பா பாத்திமா, தாய்மொழி வழி கல்விக்கிறது வெறும் உணர்வு பூர்வமான விஷயம் மட்டுமில்ல, அது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை கூட.
1: முடிவு: தாய்மொழி வழி கல்வியில் கருத்துக்களை எளிதில் உள்வாங்க முடியும். புதிய விஷயங்களை சிந்திக்கும் திறன் தாய்மொழியில்தான் அதிகம். மொழியோடு சேர்ந்து பண்பாட்டையும் கற்க முடியும். புரிந்து கொண்டு படித்தால் கல்வியின் மீது ஆர்வம் பெருகும். தாய்மொழி வழிக்கல்வியே சிறந்தது என கூறி எங்கள் உரையாடலை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: தாய்மொழி வழி கல்வியே கற்றலுக்கு சிறந்தது, புரிதலுடன் கூடிய கல்வியே ஆளுமையை வளர்க்கும் என்று சிறப்பாக உரையாடலை நிகழ்த்திய எம் மாணவ செல்வங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். செல்போனின் நன்மை தீமை பற்றிய ஹைகூ கவிதைகளை கூற வருகின்றார் எம் பள்ளி மாணவன் தியாகு.
3: சோற்றுக்கு வலி, நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய், யூடியூப் காட்டினால்தான் வாயை திறக்கிறான் பேரன். புதிய உறவு: அப்பாவிடம் கேட்பதை விட கூகுளிடம் அதிகம் கேட்கிறான். வீட்டுக்குள்ளேயே ஒரு டிஜிட்டல் அந்நியன். கண்ணாடி போல், கண்ணாடி பார்த்து கொள்ள வேண்டிய வயதில் கண்ணாடி அணிந்து கொள்கிறான் கடுகளவு வயதில். விளையாட்டு: மைதானத்தில் ஓடி பிடித்து விளையாட சொன்னால் மெய்நிகர் உலகில் ஓடிக்கொண்டிருக்கிறார் எலிபோல. மௌன விரதம்: வீடே அமைதியாக இருக்கிறது என்று மகிழாதீர்கள். மூளையில் ஒருவன் மொபைலில் மூழ்கி கிடக்கிறான். நவீன தாளாட்டு: அம்மா பாடும் தாளாட்டை விட மொபைல் போன் ட்ரிங் ட்ரிங் சத்தம்தான் அவனுக்கு தூக்கமாம். விரல் வித்து: பென்சில் பிடிக்க தெரியாத பிஞ்சு விரல்கள் பாஸ்வேர்டு போட்டு லாக் எடுக்க தெரிகிறது.

0: தண்டனை. முன்பெல்லாம் அறையில் பூட்டி வைப்பதுதான் தண்டனை. இப்பொழுதோ போனை பிடுங்கி வைப்பதுதான் பெரிய தண்டனை. அறிவு, உலக அறிவு வளர்கிறதோ இல்லையோ, ரீல்ஸ் போடும் வித்தை அத்துப்படியாகிவிட்டது. நிஜ உலகம் ஸ்கிரீனை துடைப்பதை விட குழந்தையின் கண்களை துடைப்பதே சிறந்த விழிப்புணர்வு. எனவே குழந்தைகளாகிய நாம் அனைவரும் செல்போன் பார்ப்பதை தவிர்ப்போம். கல்வியில் வளர்ச்சி அடைவோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம்.
1: எந்த ஒரு பொருளையும் சரியாக பயன்படுத்தினால் அதன் பயன் சிறப்பாக அமையும், தவறாக பயன்படுத்தினால் அழிவு நிச்சயம் என்பதை செல்போனை சரியாக பயன்படுத்துங்கள் என்று உங்கள் கவிதை மூலம் சிறப்பாக கூறினீர்கள் தியாகு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம் இந்திய நாடு பசுமையாகவும் பாரம்பரியத்துடனும் இருக்க, இயற்கையுடன் இணைந்த வாழ்வு வாழ நம்மை ஊக்குவிக்கும் எம் பள்ளி மாணவியின் பேச்சு. பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகின்றார் எம் பள்ளி மாணவி கவினாஸ்ரீ.
2: பசுமையும் பாரம்பரியமும் நம் தமிழரின் அடையாளத்தை சுமந்து செல்லும் ஒரு புனிதமான கருத்து இது. பசுமை என்பது ஒரு உயிரின் இதய துடிப்பு போல நாம் உலகே வாழ வைக்கும் மூலதனம். நதி, மலை, காற்று, மரம், சூரியன் அனைத்தும் பசுமையின் அடிப்படைகள். இப்பொழுது பாரம்பரியத்தை பற்றி பேசுவோம். பாரம்பரியம் என்பது ஒரு சமூகத்தின் கலாச்சார பொக்கிஷம். நம் முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக விட்டு சென்ற நல் ஒழுக்கங்கள், விழாக்கள், கிராமத்து வாழ்வில் இயற்கையை மதிக்கும் பழக்கங்கள், சுயசார்பான உணவு முறைகள் என பல வகைகள் அடங்கும். மரங்களை வழிபடும் மரபு, மலையை வரவேற்கும் விழாக்கள், நிலத்தை தொட்டு நன்றி கூறும் விவசாய வாழ்க்கை, இவையெல்லாம் பசுமை சார்ந்த பாரம்பரியங்களே. நம் வளர்ச்சியின் பேரில் பசுமை மறந்துவிட்டால் பாரம்பரியமும் அழிந்துவிடும். ஏனெனில் நாம் கலாச்சார இயற்கையோடு இணைந்தது. ஒரு பக்கம் காடுகள் அழிக்கப்படுகின்றன, மறுபக்கம் பாரப்பய உணவுகள் நம்மை விட்டு விலகி வருகின்றன. இந்த இரண்டையும் மீட்பது நம் கடமை. இன்றைய தலைமுறைக்கு ஒரு கடிதம் போலவே இருக்கிறது இந்த உரை. உங்கள் வீட்டில் மரம் ஒன்று நட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்வில் தமிழர் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டுருக்கீங்களா? தண்ணீரை தயவு செய்து வீணாக்காதீர்கள். இதெல்லாம் நம் சூழலுக்கும் நம் பாரம்பரியத்துக்கும் நாம் செய்யும் உண்மை சேவைகள். ஒரு மரம் வளர்த்தால் அது பல தலைமுறைகளுக்கு நிழல் தரும். ஒரு பாரம்பரியத்தை பேணினால் அது பல தலைமுறைகளுக்கு அடையாளமாக நிற்கும். நான் கூற விரும்பும் ஒரு சிந்தனை: பசுமை ஒரு இயற்கை அழகு, பாரம்பரியம் ஒரு வாழ்வியல் அழகு. இரண்டு மினிந்தை மனிதரின் வாழ்வு முழுமை பெறும். மரங்களை நடுவோம், பாரம்பரியங்களை வாழ்வில் கொண்டு வருவோம். இயற்கையும் கலாச்சாரம் ஒன்றிணைந்து நம்ம பசுமை நம் நம்பிக்கையுடன் வழி நடத்தட்டும். பசுமை என்பது வேறு மரங்கள், பூங்காக்கள், பசுமை நிலங்கள் அல்ல. அது ஒரு உயிரின் இதய துடிப்பு போல நம் உலகே வாழ வைக்கும் மூலதனம். மரங்களே நமக்கு ஆக்சிஜன் பரிசளிக்கின்றன. பசுமை நிலங்கள் உணவுகளை தருகின்றன. நதி, மலை, காட்டு இவை அனைத்தும் பசுமையின் அடிப்படைகள். முடிவில் நான் கூற விரும்பும் ஒரு சிந்தனை: மண் ருசி நீ அறியாய், மரத்து ருசி நீ அறியாய், பெண் ருசி நீ அறியாய், நான் அறிவேனே. மண் ருசி வேளாண்மை, மரத்து ருசி சந்தனம், பெண் ருசி வட்டமுகம் பாராமல் போவேனோ. இவை அனைத்திற்கும் ஆணிவேர் பசுமையும் பாரம்பரியமும். சிறுமிளகாய் உரைக்காதா? சிறுத்தருவால் வெட்டாதா? இந்த சிறுமி பேசும் பேச்சு உங்கள் காதில் எட்டாதா? எட்டுமெட்டும் அதுதான் பசுமையும் பாரம்பரியமும்.

0: புகழ். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் பேசிய பேச்சு எங்கள் காதில் எட்டியது கவினாஸ்ரீ. சிறப்பான உரை. பசுமையும் பாரம்பரியத்தையும் நாம் அனைவரும் பேணி காப்போம் என்ற உறுதியோடு உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளே, இப்ப கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்ப நம்ம வந்து வெயில போய் விளையாண்டா நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். அதே நேரம் வீட்டுக்குள்ள இருந்து நம்ம இப்ப தமிழர் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய விளையாட்டான கல்லாங்காய் விளையாட்டை விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது நம்ம கண்ணுக்கு அது நல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்.

மேல போயிட்டு கீழே வருமா, கல்லை மேல தூக்கி கீழே பிடிப்போமா, விளையாண்டுருக்கீங்க தானே எல்லாரும். அது வந்து நம்ம கண்ணுக்கு நல்ல எக்ஸசைஸ், நல்ல பொழுதுபோக்கும் கூட. சரியா, அதுக்கு நிறைய பாடல்களை நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம புத்தகத்திலையும் அது இருக்கு, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால சத்தமா பாடி நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய பண்பாட்டை, அந்த வளர்க்கக்கூடிய பாடலை நாம பாடுவோம். எல்லாரும் கேட்டு அதை என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா, பாடுறீங்களா? பாடுங்க.

0: உண்மையாகவே உங்க பாடல் வந்து எதுகை மோனையோட மிக சிறப்பா இருந்துச்சு. சரியா, நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாடலை சிறப்பா பாடினீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோனியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.

படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

புரிஞ்சா போதும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில, வானமும் வசப்படும். இதில் விட்டு சீஃப் எம் ரெயின்போ 100.1 இசை தோரல். இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் அன்பு பாலமாக இருக்கிற கடிதங்களும் மின்னஞ்சல்களும் இப்போ காற்றலைகளில். இது இசை தோரல்.

0: பேருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இசைத்தூரல் தாங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1. பசங்கன்னா இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேரோட பாராட்ட வாங்கியிருக்கிறேன்.

இளைஞர்களை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆறு மனோரமா ஆறு. இந்த ஆறு கோண்டா பஸ்தி மாவட்டங்களை இளைய வழியாக வந்து இணைக்கிற ஒரு முக்கிய நதியாக இந்த ஆறு இருக்குது. அந்த பகுதி மக்களோட கலாச்சார அடையாளமாகவும் விளங்கிய இந்த ஆறு சமீபத்தில் முற்றிலுமாக மாசடைந்து அழிவின் விளிம்பில் இருக்க 39 நாட்களில் 500 கிலோ அளவிலான குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்தது ஆகாஷ் குப்தா அப்படிங்கிற 21 வயது இளைஞர் தலைமையிலான குழு. இதோடு நிறுத்தாம குப்பைகளை ஆற்றில் கொட்டுவதை தவிர்க்க சொல்லி வீடியோக்கள் போட்டு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வராங்க இந்த இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரில் நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: 3:17 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கோம் இது இசைத்தூரல் நம்மட்டு சீஃபியம் ரெயின்போ 102.1. இதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுவும் கேட்டாச்சு. அடுத்ததான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில அன்பு பாலமா இருக்கிற அந்த மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கிழக்குண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க நேத்து காலையில இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனிவர் மகாதேவன் அவர்கள் வள்ளலார் அன்பின் வடிவில் இறைவனை கண்டார், மேலும் சக மனிதர்களிடத்தும் அன்பு பாராட்டும் நெறி அவருடைய நெறி என்று வள்ளலாரின் சிறப்புகளை விளக்கியது சிறப்பு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வழக்கறிஞர் மார்ச்சின் அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து சிறப்பாக பேசினார். உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே மங்கிருலகம் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி வந்து அருமை, டி தினகரன் அவர்களின் உரை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடன் உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. இவங்களே இரவு இசை இனிமை சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கிழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம் இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: 3:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க இதை செய்தோரல் நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தாய்லாந்துல சுமார் 113 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட எலும்பு கூட இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 90 அடி உயரம் இருக்கிற இந்த வகை டைனோசர்களுக்கு நீளமான கழுத்து, வால், சின்ன தலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

போர்த்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி.

0: அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ் 3:32 நிமிஷமாக தங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதை இசை தூரல் நம்ம ரேன்போ 102.1.

கேட்டுட்ருக்கோம் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இதை இசைத்து வருங்க. அடுத்ததாக நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க மின்னஞ்சல் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க நேத்து இரவு இசை இனிமை கேட்டு மயங்கி தாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பிரியா வைரமணியும் கௌதமன் அவங்க வந்து சூப்பராக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. ரெண்டு பேரோட குரல் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன பாடல்கள் வந்தது, யாரோட குரலில் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசையில் ஒரு கடிதம் படத்தில் இருந்தால் நீ இருந்தால் நான் இருப்பேன் பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. தேவாவோட இசையில் வெகு பிரபாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மெலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரமுத்தோடு வரிகள் என்ன ஒரு அழகு, என்னை மறந்தேன் இந்த பாடலை கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க கௌதமனுக்கும் பிரியாவுக்கும் அறிவிப்பாளர்கள். இவங்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோரல்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
13: 3:45 நிமிஷத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தோல், நம்ம ரெயின்போ 102.1.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: கவுன்சிலிங் கோட் 2610.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
4: ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இசைத்துறதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. அமெரிக்காவில இருக்கிற புகழ்பெற்ற ஸ்மித் சோனியன் விண்வெளி அருங்காட்சியகத்துல ஒரு இந்திய பெண்ணின் புடவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த புடவை செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பிய போது விஞ்ஞானி நந்தினி ஹரிநாத் அவங்க அணிஞ்சிருந்த புடவை தான் அது. இந்திய அடையாளத்தையும் விண்வெளியில் இந்தியாவின் வெற்றியையும் காட்சிப்படுத்துகிறதாம் அந்த புடவை. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்துறல்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டு சீஃப் எம் ரெயின்போ 1.1. இன்னைக்கு உங்களுக்காகவே வண்ணக்குளங்கள்ல வித்தியாசமான விளையாட்டை காத்துட்டு இருக்குங்க. ஜிகே கொஷின் தான், ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. நேரம் சரியா 4 மணி ஆகுதுங்க. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19வது கட்ட ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், ரோஸ்கர் மேளா வெளிப்படைத்தன்மையுடன் வேலைவாய்ப்பு நியமனங்களை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது.

முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதுகளை பெற இணையதளத்தில் அடுத்த மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார். குற்றாலத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என வியாபாரிகள் சங்கத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேர்கள் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோவ்.

நாலு மணி நாலு நிமிஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வண்ண கோணங்கள்ல என்னதான் அப்படி கேள்வி, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பீடிகைலாம் போட்டாங்க, இருக்கும் இருக்காது இருக்கும் இருக்காது என்னதான் இருக்கும், கேள்வி என்னவா இருக்கும் அப்படிங்கிற டவுட் உங்க எல்லாருக்கும் இருக்குங்க. ஆமாம் நேயர்களே, இன்னைக்கு என்னன்னா பொது அறிவு வினாக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். பிப்ரவரி மாசத்துல இல்லாதது 30ஆம் தேதி, சித்திரை மாதத்துல இல்லாத ஒண்ணு கடும் பனி. அப்படி இல்லாதது எது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பொது அறிவு வினாக்களா உங்ககிட்ட கேட்க போறோம் நாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், 0431-246-1-240 இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இது வண்ணக்கோளங்கள் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: 4:10 ஆகுதுங்க. நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 100.1 வண்ண குளங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன இல்லாதது, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வாங்க, வணக்கம்.
11: அனைவருக்கும் நீ உச்சாரமான மாலை வணக்கம்.
10: வணக்கம் சொல்வது யாரோ?
11: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோ சண்முகசுந்தரம்.
10: நலமா இருக்கீங்களா ஐயா?
11: நலமா இருக்கீங்க, நீங்களா?
10: நலமா இருக்கிறோம். மதுரையில மழையா?
11: இல்ல இல்ல, இங்க வெயில் தான்.
10: ஓகே, சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்டலாம், பதிலும் நான் வந்து எதிர்பார்க்கறேன், நீங்க சொல்லிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. தெருநாய்கள் இல்லாத நாடு எது? இதுதான் கேள்வி. அந்த நாட்டுல தெருநாய்கள்லாம் இருக்காதாமா? க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே, அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க பாக்கலாம். அப்படிலாம் கேட்டா நான் பதில் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமே, ரூல் குளர அது வராதே. என்ன கடைசி ஒரு 2 லெட்டர் சொல்லவா? என்டில முடியும், என்டி அப்படின்னு
11: முடியும்.
10: இல்ல, இப்படி சொன்னா நீங்க அந்த லேண்ட் லேண்ட் முடியல சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கிலாந்து சொல்லியாச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான்
11: அவ்வளவுதான்.
10: எதிர்பார்த்தேன் சண்முக சுந்தரம் ஐயா வந்தாருன்னா பதில் சொல்லிடு.

வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. சூப்பருங்க. இந்த மாதிரி தாங்க கேள்விகள்லாம் இருக்க போகுது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க வந்து சொல்லலாம். 0431 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பி.

0: கை வசந்தன் கோ.
1: வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் இப்ப சரியா 4:17 ஆகுது. அப்படித்தானே? அது எப்படி நிச்சயமா? ஆமா அப்படின்னு சொன்னா நான் ஏதோ போய் சொல்ற மாதிரியும் ஒரு நிமிஷம் கூட குறைச்ச சொல்ற மாதிரியும் ஒரு கான்பிடன்ட் வேணுமா வேண்டாமா?
2: கான்பிடண்டா தானே சொல்றேன். ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லலையே.
1: இருக்கலாம்,
2: நிச்சயமா இருக்கும் தானே சொல்றேன்.
1: 4:17 ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். கேள்வி நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். வந்து கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் பதில் சொன்னாங்க. பதில் கிட்ட எதிர்பார்த்தாங்க, நான் யாரு எந்த ஒரு க்ளூவுமே கொடுக்கல. அதெல்லாம்
2: பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: கேள்வி கிட்ட எனக்கு பதில் தெரியாதா? ஐயோ என்ன இப்படி! இதே நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் தெரியாது அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பேன். இல்லைன்னா எனக்காக என்னோட நேயர்கள் சொல்லுவாங்க,
2: கேள்வியும் நானே பதிலும் நானே. ஆமா,
1: இன்னைக்கு நான் அப்படிதான். வாங்க, வணக்கம்.
3: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்கள்

0: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்கள் ஆர்டிகே ஆர்ஜேகே டிஎல்ஜி இருவருக்கும் நேர்ல அனைவருக்கும் நீ மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: ஆரம்பிச்சமோ
2: அதுதான் இந்த மாதிரி விளையாடுறாரு.
1: இப்ப கேள்வி கேட்டாச்சு, தெருநாய்கள் இல்லாத நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டோம். ராஜேஷ்
0: டச்சுக்காரர்கள் வசிக்கும் நெதர்லாண்ட்ஸ், ஹாலந்து.
2: ரொம்ப சரியா சொன்னீங்களே,
1: வேற பதில் எதிர்பார்க்க
2: முடியாது. சரியா சொல்லிட்டீங்க ராஜேஷ் சார்,
0: நன்றி வணக்கம்.
2: அருமை சார், அருமை.
1: பாலங்கள்
2: இல்லாத ஆறு,
1: பாலங்கள் இல்லாத ஆறு, தண்ணீர் இல்லாத ஆறு, தண்ணீர் வாக்கியம் ஆறு, இந்த மாதிரி நிறைய ஏதோ படிச்சிருக்கேன்.
2: பாலங்கள் இல்லாத ஆறு இருக்கு,
1: ஆறு இருக்கு.
2: ஒரு சின்ன வாக்கிய வரப்புக்கு கூட இப்பெல்லாம் பாலம் போட்டுடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்கு, அந்த ஆறுக்கு பாலமே போட முடியல.
1: ஏன் போடல அப்படின்னு சொல்லி நேர்கிட்ட
2: கேட்டோம். ஆமா ஆமா,
1: வாங்க.
3: கந்தரவட்டை புதால முத்து பேரே சார்.
1: முத்து சார்
3: சொல்லுங்க மேடம்.
1: கந்தர்வ கோட்டையா?
3: கந்தரவ கோட்டை புது நகர்.
1: கந்தர்வ கோட்டை படம் நான் பாத்துருக்கேன், படம் எனக்கு பயமா கிடக்கும். ஆமா,
2: அது ஜமீன் கோட்டை இல்ல?
1: இல்ல, அதே கந்தர்வ கோட்டை ஜமீன், அந்த ஒரு பெரிய அரண்மனை இருக்கும்ல. என்ன சார்
3: அப்படித்தானே
1: சார், அரண்மனை இருக்கு. உங்களுக்கும் தெரியப்படுத்துறேன்,
2: அருமையா இருக்கு. பொது அறிவுல நிறைய இன்ஃபர்மேஷனும் நேயர்கள் மூலமா நீங்க வாங்குறீங்க, பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான்.
1: ஐயா உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா? மலைகள் இல்லாத தீவு எது? எளிமையான கேள்வி
3: கேக்குறேன்.
1: உங்களால முடியும், நீங்க ட்ரை பண்ணுங்க, சொல்லிருவீங்க பதில சரியா.
3: நேத்து கூட ரேடியோல பார்த்தேன், கேட்டேன்.
1: பாத்தீங்களா? கேட்டிங்களா? பாத்தீங்களா ரேடியோல?
3: ஐயோ, ரேடியோல நியூஸ்ல கேட்டேன்.
1: அப்புறம் என்ன கரெக்ட்டா சொல்லிரலாமே, முடியலையா?
3: மறந்துட்டேன் மேடம், முடியலாம். வரல,
1: நம்ம சகோதர நேயர்கள்ட்ட கேட்டுருவோமே.
3: நீங்க
2: சொல்றதே எங்களுக்கு ரொம்ப சுவையாதான் இருக்கு.
3: நாங்களே பழுக்க வைக்கிறோம் சார், மரண்டெல்லாம் போடாம நாங்களே பழுக்க வச்சு கிலோ 30 ரூபாய் குடுக்கறோம்.
2: அப்படிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. எவ்வளவு அன்பு பாருங்க அவருக்கு. எல்லாமே காற்றலைகள்ல கைத்தட்டு மாதிரி, காற்றலைகள்ல மாம்பழ சுவையை நம்ம சுவைச்சிக்க வேண்டியதுதான்.
1: அன்போட
2: அன்போட.
1: அடுத்த நேயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டலாமா? வாங்க, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்கப்பா?
1: சரி, அவர் ஏதோ வேற ஏதோ சிந்திச்சிட்டு இருக்காரு. விக்கிதே நம்ம வாங்காம போயிட்டோமே. முத்து ஐயாவோட வீட்டு அட்ரஸ் கொடுத்திருந்தால ஏரியாவில எங்க கடை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுதான் நாம போய் வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கால் பண்ணிட்டு அந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்.
2: ஆட்டோ ஆட்டோ
1: ஆட்டோ, இது நல்லா இருக்கே. வாங்க, வணக்கம்.
2: பாலங்கள் இல்லாத ஆறு, மலைகள் இல்லாத தீவு, இது ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்.
4: மலைகள் இல்லாத தீவு ராமேஸ்வரம். ஐயா,
2: ராமேஸ்வரம் தீவு டே, நம்ம நாட்டோட சேர்ந்த ஒரு பகுதி ஆச்சு அது.
4: பதினால அது ஒரு தீவனை ஏற்கனவே ஒரு இதுல எதுல சொல்லிருக்கீங்க.
2: சரி,
1: சூழப்பட்டிருக்கா இல்லையா?
4: பாலங்கள்

0: அது ஆறு அஞ்சு கடுத்த ஆறு தான் சார்.
1: புரியல என்ன ஆறு?
0: அஞ்சு ஆறு ஆறு
1: ஐயோ
2: இது
1: வந்து என்ன புதன்கிழமையா பஞ்சோ? இது வந்து ஜி கே சார், பரவாயில்ல நல்லா செஞ்சிருக்கீங்க. அருமை சார், அருமை சார். ஆறு படத்துல கூட எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஆறு எதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல வடிவேல் போய் காம்பாரு.
2: அதே மாதிரி பத்து சொன்னோடனே அகத்துல அடைத்தில நிறைய என்னன்னா ஜி கேடா இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது ரொம்ப கடினமா இருக்குமோன்னு யோசிச்சா ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு பாடல் கேட்டலாமா?

0: காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் வண்ண கோலங்களில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிகே, அதில் வந்து நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம், பாலங்கள் இல்லாத ஆறு எது, மலைகள் இல்லாத தீவு எது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்துட்டு சரியான பதில்களை வந்து சொல்லலை. ஆனால் ஒருத்தர் வந்து அழகாக வந்து ஃபன் க்வெஸ்டின் சொல்லிட்டு போனார், பாலங்களே இல்லாத ஆறு, அஞ்சுக்கு அப்புறம் வர ஆறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, வெயிலும் இல்லை வெளியில்.
1: இல்லை, இந்த மாதிரி ஃபன்னாக பதில் சொல்ல வராங்களா, இல்லை கரெக்டாக கன் ஆட்டம் பதில் சொல்கிறாங்களான்னு கேட்டலாமா? ஃபன் கன், இந்த மாதிரி ரைமிங்லாம் இது எப்படின்னு தெரியல.
0: உங்களுக்கு தான் வரும், கரெக்ட் தான். இல்லை
1: இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பெரம்பலூர் தர்மராஜ்.
0: தர்மராஜ் ஐயா,
2: வணக்கம் ஐயா.
0: கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ரேடியோவில்?
2: சொல்லுங்க
0: ஐயா, ஏதாவது பதில் சொல்லுங்க பாப்போம். சரியான பதில சொல்லுங்க. இணையத்துல அழகா தேடி வந்துட்டீங்களா? பரவாயில்ல, இப்படி ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப அருமை சார், அருமை.
1: அடுத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்கும், என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடுத்த நேர் வருக, வணக்கம். வாங்க, வணக்கம். ஐயோடா, வண்டியோட சத்தம் எல்லாம் கேக்குது, நாங்க சொல்ற வணக்கம் மட்டும் கேட்க மாட்டேங்குது. எப்படி, வாங்க வாங்க. வணக்கம், வணக்கம்
0: சார். வணக்கம் சார்,
1: லைன் கிடைச்சிருச்சு.
0: ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இணைப்புல இருந்துகிட்டு
1: கிடைக்கலையோன்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வணக்கம் சார். அடுத்த நேர்கிட்டே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை நமக்காக கொடுத்தது யாரு அப்படின்னா, வசந்தன்கோ. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன்கோவின் வண்ண கோலங்கள்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. ஏசியா ஏசி வாங்க, வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: 4:30 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கோம் வண்ணக்கோளங்கள். இந்த வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியை நமக்காக இப்ப கொடுக்க போறவங்க யாரு அப்படின்னா, திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்களில் இன்றைக்கி சனிக்கிழமை வண்ணக்கோளங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜிகே பொது அறிவு வினாடி வினா போட்டி. நேர்கள்லாம் வந்த வண்ணமாகவும் இருக்காங்க. வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அப்படியே மெய் மறந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இணைப்பில் வந்துமே
4: வருவாங்க. நான் வந்து நம்பர் ஒரு தடவை சொல்லுறேன், 0431 240 102 140 102. இந்த எண்கள் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா. நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கேள்விக்கான பதில் சொல்றதுக்கான சரியான நேரம் இதுவாக இருக்கு. நம்ம வந்து ஒரு 4:36:28 தான் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நாம சொல்லலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாமா இருக்கும். இப்போ ஒரு நேயர் இருக்கிறாங்க, என்னன்னு கேட்டலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க?
5: வணக்கம்.
4: வணக்கம்
3: சார். வணக்கம் சார். சார் உங்களுக்கான கேள்வி இங்க இருக்குங்க சார்.
5: ஹலோ.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெச்சிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெச்சிலும் இன்றைய ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணியாணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய நெருக்கடி நிலையிலும் இந்தியா தொடர்ந்து வலுவான பொருளாதாரமாகவும் ஏற்றுமதியில் வளர்ச்சியும் கண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், விவசாயிகளை உற்பத்தி செலவுகளிலிருந்து பாதுகாக்க உரங்களின் விலை உயர்வால் ஏற்பட்ட கூடுதல் சுமையை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகள் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி பதிவு செய்து தொடங்கப்படுவதை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொடைக்கானலில் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மன்னவனூர் மலை கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பிரம்மாண்ட கண்கவர் காத்தாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மிக்கி மவுஸ் உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட பிரம்மாண்ட காத்தாடியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். வியட்நாமில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இறுதி ஆட்டத்திற்கு 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட், 67 கிலோ எடை பிரிவில் சாகர் சிங் ஆகியோர் இன்று முன்னேறியுள்ளனர். இதன் மூலம் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வருகின்ற 26ஆம் தேதி காளான் வளர்ப்பு குறித்த நிலைய பயிற்சி அளிக்க இருக்காங்க. பல்வேறு வகையான காளான்களை கண்டுபிடிக்கிறது, பால் காளான் மற்றும் சிப்பி காளான் வளர்க்கும் முறைகள், வணிக நிர்வாகம், வணிக காளான் வளர்ப்பு, செயல் விளக்கம், காளான் வளர்ப்பில் அனுபவம் வாய்ந்த தொழில் முனைவர்களோட சொற்பொழிவு, அப்புறம் சந்தை தகவல், காளானில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட தயாரிப்பு முறைகள், இதெல்லாம் இடம்பெற இருக்குதுங்க. இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள விவசாயிகள் இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0431-29-62-854, தொலைபேசி எண் மீண்டும் 0431-29-62-854, அலைபேசி எண்ணும் இருக்கு 9944-3-4.

9 8 2 3 9. அலைபேசி எண் மீண்டும் 9 9 4 4 3 9 8 2 3 9. இந்த எண்களில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தித் தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: பிளஸ் டூ படிச்சுட்டு தொழிற்கல்வி தான் படிக்கணும் அப்படின்னு லட்சியம் வச்சிருக்க மாணவர்கள் பிவிஎஸ்சி அதாவது கால்நடை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதள முகவரி adm.tanuvas.ac.in இந்த தளத்தில் போய் விண்ணப்ப படிவம், கட்டண விவரம், கட் ஆஃப் மார்க் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அயல்நாடு வாழ் இந்தியர்களோட குழந்தைகளுக்கான இடஒதுக்கீடு, கட்டண விவரம், இந்த விவரங்களையும் இதே இணையதள முகவரியில் பார்த்துக்க முடியும். வெட்டினரி டாக்டருக்கு படிக்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி. இந்த தகவலை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக செயற்கைக்குழு தலைவர் வெளியிட்டிருக்காரு. இது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். இப்பொழுது இதில் கேட்கலாம்.
1: என்ன தான் வேணும்? நம்ம சொல்றது முக்கியம்.

0: நம்ம மட்டும் இல்லங்க, நம்ம சந்ததியினரும் ஆரோக்கியமா வாழ நம்ம உணவு பழக்க முறை ரொம்ப முக்கியம்.
1: அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும்.
0: இந்த உலக நம்மள உத்து பாக்கணும்னாலும், இந்த உலகத்தையே நம்ம சுத்தி பாக்கணும்னாலும் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியம் மேம்படும். இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
2: இன்று நாம் கேட்க போகும் ஒரு வாசகம் உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம், ஆனா அது யதார்த்தமான எச்சரிக்கை. உட்கார்ந்திருப்பது என்பது புதிய புகைப்பிடித்தல். சிட்டிங் இஸ் தி நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல் நம் நுரையீரலை நேரடியாக தாக்கி நம் ஆயுளை குறைக்குது. அதே போல அதிக நேரம் ஒரே இடத்துல எந்த இயக்கமும் இல்லாம, எந்த செயல்பாடும் இல்லாம நாம செலவழிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் நம் உடலின் மெட்டபாலிசத்தை குறைச்சு இரத்த ஓட்டத்தை சீர்குலைத்து நம்மை மெதுவான ஆபத்தை நோக்கி தள்ளுகிறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது, நீங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்பவராக இருந்தாலும் பல நோய்களுக்கான ஆபத்தை அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. நவீன வாழ்க்கை முறை நம்மை அதிக வசதியுள்ள நாற்காலிகளிலும் கணினி திரைக்கு முன்னும் தொலைக்காட்சிக்கு முன்னும் கட்டி போட்டு விடுகிறது. அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது இரத்த ஓட்டத்தை மெதுவாக்குது. இதனால கெட்ட கொழுப்பு அதிகரித்து இரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதன் நேரடி விளைவாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படலாம். நாம் ரொம்ப நேரம் அமர்ந்திருக்கும் போது நம் தசை சர்க்கரை உறிஞ்சும் திறன் குறைக்கின்றது. இதனால உடலுள்ள இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகரித்து நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயமும் அதிகரிக்கிறது. சில ஆய்வுகள் அதிக நேரம் அமர்ந்திருக்கிறதுனால பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்கள் அபாயத்தை அதிகரிக்குதுன்னு எச்சரிக்கிறாங்க. அடுத்ததா உடல் வலி மற்றும் சோர்வு. கழுத்து, தோள்பட்டை மற்றும் முதுகு தண்டில் ஏற்படும் தேவையற்ற அழுத்தம் காரணமாக நாள்பட்ட முதுகு வலி மற்றும் மோசமான உடல் தோரணை, அதாவது புவர் போஸ்டர் ஆகியவை பொதுவான பிரச்சனைகளா மாறுது. சரி, இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான ஒரே தீர்வு உடல் இயக்கம் மட்டும்தாங்க. நாம் உடனே ஓடி சென்று ஜிம்மில் சேரணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறிய இயக்கங்களை கொண்டு வருவதன் மூலமா நாம பெரிய ஆபத்தை தவிர்க்கலாம். உடற்பயிற்சி என்பது எடை குறைப்பதற்கானது மட்டும் இல்லங்க, அது ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கான ஒரு முதலீடு. தினசரி 30 நிமிடம் சுறுசுறுப்பாக இயங்குவது உங்கள் ஆயுளை நீடிக்கிறது. நீங்கள் கவலையா இருக்கும் போதோ அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் போதோ உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சியின் போது ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு மனநிலை உயர்த்தி மனசோர்வு மற்றும் பதற்றத்தை குறைக்குது. உடல் சோர்வாக இருக்கு அப்படின்னு சொல்வதை விட்டுட்டு நாம இயக்கத்தை அதிகரிக்கணும். இயக்கத்தை அதிகரிக்கும் போது அதிக ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களையும் நாம உடம்பு பெறுது. இதனால நம்ம ஆற்றல் மட்டத்தை உயர்த்தி நாம் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவுது. நடைப்பயிற்சி, ஓட்டம் மற்றும் பளு தூக்குதல் ஆகியவை எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்தி வயது மூப்பினால் ஏற்படும் பலவீனத்தை தடுக்கிறது. ஆகவே நாம் வேலை செய்யும் போது ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கு ஒரு இடைவேளை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு அலாரம் வைத்துக் கொண்டு 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை எழுந்து

0: நேரத்தை தடுக்கிறது. ஆகவே நாம் வேலை செய்யும் போது ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கு ஒரு இடைவேளை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு அலாரம் வைத்துக் கொண்டு 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை எழுந்து 1 நிமிடம் நடப்பது நம் உடல் நலத்திற்கு நல்லது. லிப்ட் மற்றும் வாகனங்கள் பயன்படுத்தாமல் அருகிலுள்ள இடங்களுக்கு நடந்து செல்லலாம். மாலையில் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு பதிலாக குடும்பத்துடன் சேர்ந்து பூங்காவிலோ அல்லது வீட்டிலேயோ உடற்பயிற்சியில் ஈடுபடலாம். உட்கார்ந்திருப்பது என்பது புகைப்பிடித்தலை போலவே மெதுவாக நம்மை அழிக்கும் ஓர் ஆபத்தான பழக்கம். அதிலிருந்து விடுபட நாம் ஒருபொழுதும் தாமதிக்க கூடாது. இன்றைய சிறிய இயக்கம் நாளைய ஆரோக்கியத்திற்கான வாழ்க்கை.
1: ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது புகைப்பிடிக்கிறதுக்கு சமம்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

திருச்சி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளநிலை பட்ட படிப்பு முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்திலையும் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை கிடைக்காது காத்திருக்கும் இளைஞர்கள் அரசு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதில் பட்டியலின மாணவர்கள் 45 வயதுக்குள்ளும் இதர பிரிவினர் 40 வயதுக்குள்ளும் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு வயது வரம்பு இல்லை, ஆனால் இவங்க எல்லாருக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 மிகாமல் இருக்கணும். தகுதியுடைய இளைஞர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இலவசமாக விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பயனுள்ள செய்திகள், அதோடு கலக்கலான பாடல்கள். திருச்சி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.

0: நேர்களை உங்களோட நினைவிற்கு. இன்றிரவு 7:02 சயின்ஸ் பீடியா விலங்கியல் வாசற்படி ஜமால் முகமது கல்லூரியின் விலங்கியல் பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட நேர்முகம் இருக்குதுங்க. அதே மாதிரி 7:25 உழவர் உலகம், இதில் பயிர் வகை பயிர்களினால் மண் வள மேம்பாடு உழவர் உலகத்தின் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி இயக்குனர் டாக்டர் ஏ சுகன்யா அவர்கள். 6:15 உணவே மருந்து. இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து ட்ரிச்சி FM ரெயின்போ 102.1 மட்டும் ஆரவாரம் தொடரும்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார்.

0: பிரதமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும் அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மாதிரி மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை வச்சு மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றுக்கும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்போது

0: பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெச். இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள்.

பொறியியல் பணிகளுக்காக தடை செய்யப்படாததால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பகுதி ரத்து ரயில்கள் கைவிடப்பட்டு வழக்கம்போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது 7, 6, 8, 2, 0 மே 23, 25, 26 ஆகிய தேதிகளிலும், காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது 7, 6, 8, 1, 9 ஆகிய மே 23, 25, 26 ஆகிய தேதிகளிலும் வழக்கம்போல் இயங்கும். அதேபோல் காரைக்கால் திருவாரூர் பயணிகள் ரயிலானது 5, 6, 8, 1, 7 மே 23, 25, 26 ஆகிய தேதிகளிலும், பிகானேர் மதுரை அனுவராட் அதிவிரவு ரயில் 2, 2, 6, 3, 2 மே 24 தேதியும் வழக்கம்போல் இயங்கும் என திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தென் ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும் போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்.
2: தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பில் இருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குநர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இந்த ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரையும் அழைத்து இதுதான் வந்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும்.
1: வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன், காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ₹56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன், வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்.
3: இப்ப நார்மல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், சைபர் கிரைமா இருக்கட்டும், இப்ப காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு இப்போ அந்த போனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டா கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸ ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்ப எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். இது வந்து கண்டினியூஸா நாங்க பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து பொதுமக்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா,

0: ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஏஆர் போர்ட்டல வந்து டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்றதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்ப மொபைல் போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 இல்ல 10,000 கே ஸ்மார்ட் மொபைல் போன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்க ட்ரேஸ் பண்ண மொபைல் போன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இப்ப அதை யாராவது தெரியாம எடுத்திருக்கலாம், இல்லைனா வந்து வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுய லாபத்துக்காக வந்து ஏதோ பஜார்லயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம் போடுறப்ப நமக்கு வந்து அலர்ட் வருது, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க.
1: அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். முடியாத்தம் திருவள்ளுவர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICF தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மண்பு

0: மிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பில் நாம் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார்.

0: மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
1: என்னோட பேர் சரவணகுமார். நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன். அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான்
2: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 எடைப்பிரிவின் இறுதியாட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில்

டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பயர் வகை பயிர்களினால் மண்வள மேம்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் முனைவர் ஏ சுகன்யா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
1: உண்ணும் பொருளையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: முதலில்

0: நம்முடைய மண்ணுக்கு தேவையான பேரூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்துறதுல பயர் வகை பயிர்கள் பெரும் பங்கு வகிக்குதுங்க. அப்பேற்பட்ட பயர் வகை பயிர்களை நாம பயிரிடுறதுனால என்னென்ன நன்மைகளை பெறலாம், எந்த அளவுக்கு புரதச்சத்து நமக்கு கிடைக்கும், கூடவே மண் வளத்தை பாதுகாக்கறதுலயும் மேம்படுத்துறதுலயும் இந்த பயர் வகை பயிர்கள் எந்த அளவுக்கு துணை புரியுது. குறுகிய கால பயிராகவும் இருக்கக்கூடிய இந்த பயர் வகை பயிர்கள் பசுந்தால் உரமாவும் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் முனைவர் ஏ சுகன்யா அவங்க.
1: சத்தம் கிடைக்கணும்னா புரிஞ்சுக்கோங்க சொல்லுற பயிறு வகை தீவனத்தை பயிரிட்டு விளையவை.
2: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: இப்ப மண் வளம் மேம்படுறதுக்கு பயிர் வகை பயிர்களை நட்டா தழைச்சத்து அதிகரிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல என்னென்ன பயிர் வகை இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. இதெல்லாம் பயிரிடலாம் நம்ம தமிழ்நாட்டுல, முக்கியமா திருச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு என்னென்ன மாதிரியான பயிர் வகை பயிர்களை நட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்கம்மா.
3: இப்போ நம்ம பயிர் வகை பயிர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது அவரை குடும்பத்தை சார்ந்தது. இப்ப அவரை குடும்பத்தை சார்ந்த அந்த பயிர் வகை பயிர்கள் என்னென்னலாம் அப்படின்னா உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, அவரை வகை, நம்ம அவரைக்காயெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது கொள்ளு, இன்னும் கொண்டக்கடலை, பட்டாணி, இதெல்லாமே வரும். இதையெல்லாம் நம்ம அதிகளவில் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம திருச்சி வட்டார பகுதிகளை எதை பண்ணுறோம் அப்படின்னா உளுந்து தான் அதிகளவில். அதுக்கு அடுத்தபடியாக பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, கொள்ளு, இதெல்லாம் நம்ம போடுறோம். இப்போ இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழைகளோட புரதம் அப்படிங்கிறாங்க, ஏழைகளோட இறைச்சி அப்படிங்கிறாங்க. இதை ஒரு நிக்னேமா மண் கட்டமைப்பு பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊட்டச்சத்துக்களை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இது மண்ணுக்கு ஒரு நல்ல மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு, மண்ணோட இறுக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு மூடு பயிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும்தான் புரதத்தை கொடுக்குதா, விட்டமின்ஸை கொடுக்குதா, மாவு பொருட்கள் கொடுக்குது, நார்ச்சத்து கொடுக்குது அப்படின்னு இல்லாமல் கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த தீவன பயிராக இருக்குது. அது இல்லாமல் மண் வளத்தை

0: பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு பசுந்தாள் உரமாகவும் பயன்படுத்துகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே சார், நம்ம இந்த பயிர் வகை பயிரிடுறதுனால இது நிறையா பயன்கள் மண் வளத்துக்கு. எப்பயுமே நம்ம சொல்லுவோம் பயிர் வகை பயிர்களை போட்டால் எப்படியெல்லாம் ஊட்டச்சத்து மேலாண்மை பண்ணணும்னு. இந்த புரதம் மிக்க பயிரை நம்ம பயிரிடுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அந்த பயிர் விவசாயிகளுக்கும் விவசாயியில் இருக்கக்கூடிய அந்த நிலம்தான் அப்படின்னா ஒரு கருப்பை போன்றது. அந்த கருப்பையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அந்த கருப்பை போன்ற மண் மண்ணை பாதுகாக்கிறதுக்கு இந்த பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு, இந்த உளுந்து பாசி பயிர் நம்ம அதிக அளவில் சாப்பிட்றது இட்லி தோசை இதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ உளுந்து அதிகமாக எடுத்துக்கணும். மற்ற பயிர்களை காட்டிலும் இது ஒரு தானிய பயிரை பயிரிட்டோம் அப்படின்னா அதை விட 2-3 மடங்கு அதிகமான புரதச்சத்து கிடைக்குது. குறைஞ்ச செலவு, குறைஞ்ச முதலீடு, குறைஞ்ச பராமரிப்பு, வேலையாட்கள்லாம் குறைஞ்சது தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால பயிராக இருக்குது. இப்படி குறுகிய கால பயிரை இதை போட்டு கிட்டத்தட்ட 20-24% புரோட்டீனை நம்மளுக்கு கொடுக்குது. குறைஞ்ச செலவில் அதிகமான புரதச்சத்து உள்ள இந்த பயிர் வகையை பயிரிட்டு விவசாயிகள்லாம் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், விவசாயிகள் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இது முக்கியம் இல்லை, நம்மளோட நிலத்தில் நம்ம மண் நல்ல தரமாகவும் நல்ல வளமாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மண் தான். அப்போ அந்த தாய்மை உடைய அந்த கருப்பையை நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காண்டி இதை பயிரிட்டோம் அப்படின்னா சத்துக்கள் மட்டும் இல்லாமல் பௌதிக ரசாயன உயிரியல் பண்புகள்லாம் மேம்பட்டு அதோட வளமும் தரமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க ஐயா.
1: சரிங்கம்மா, இப்போ மண் வந்து ஓரளவு தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, அந்த இடத்துல நான் எந்த பயிர் வகையை போடணும்னு எப்படி தீர்மானிக்கிறது?
0: இப்போ நம்மளுக்கு தேவையை பொறுத்து தான் இந்த பயிர் வகை பயிர்களை பயிரிடுறோம். உளுந்து பாசிப்பயிர் கொண்டக்கடலை தட்டப்பயிறு கொள்ளு இதெல்லாம் இருந்தாலும் நம்மளோட தேவைகளுக்கு தான் விவசாயிகள் போடுறாங்க. உளுந்து தான் அதிக அளவில் போடுறாங்க. எல்லா மண்ணிலையும் எல்லா காலநிலைகளுக்கும் ஏற்ப வறட்சி காலங்களில் கோடை காலம் கொண்டு இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பயிரிடலாம். குறைந்த நீர் தான் இதுக்கு தேவை, குறைஞ்ச காலமும் இருக்கிறதுனால. இப்போ ஒரு மண் நல்ல வடிகால் வசதியாக இருக்கணும், மண் இறுக்கம் இல்லாமல் பொலபளப்பு தன்மையுடையதாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பயிர் வகை பயிர்களை பயிரிடுறதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை உப்பு கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடர்பாடுகளை தாங்கி வளரக்கூடியது இல்லை. அப்படி ஒரு மண்ணில் காராமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குது, உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, கலர் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த விவசாயி அந்த இடர்பாடுகளை நீக்கிய பின்பே நம்ம இந்த பயிரை போடணும். ஒருவேளை இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம உழுதுட்டு இயற்கை உரங்களை மண்ணில் போட்டுட்டு, அல்லது இதையே என்ன பண்ணலாம், ரொம்ப மண் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா இதுவே ஒரு பசுந்தாள் உரமாக நம்ம பயன்படலாம். மண் அரிமானத்தை தடுக்கும், மண் இறுக்கத்தெல்லாம் இதை தடுக்கும். அதனால் இது என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப வீட்டில் வந்து இப்போதைக்கு அறுவடை எல்லாம் பண்ண வேணாம், என் மண்ணை மட்டும் வளப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இதை விதைச்சிட்டு பூக்குறப்ப அதை உழுது விட்டாட்டாலும் இதுவே ஒரு பசுந்தாள் உரமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம சனப்பு தக்கை பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உரங்களையும், இந்த கிளைரிசிடியா வேம்பு அந்த மாதிரி எருக்கு இலை என்னெல்லாம் இலைதலைகள் தாம்புகள் கிடைக்குதோ அதை போட்டு மண்ணில் உழுதும் அப்படின்னா அந்த மண்ணை ஒரு நல்ல கண்டிஷனுக்கு, நல்ல ஒரு நிலைமைக்கு விவசாயம் வேளாண்மை அல்லது பயிர் வகை பயிர்கள் பயிரிடுறதுக்கு ஏற்ற மண்ணாக மாற்றலாம். வடிகால் வசதி இதுக்கு நல்லா இருக்கணும். ஏதேனும் ரசாயன இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலக்காரத்தன்மை கலர் உவர் அது இடர்பாடுகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் ஏற்ற மண்ணா இருக்குங்க. உளுந்து பாசிப்பயிர் இது எல்லாத்துக்கும், எல்லா பயிர் வகை பயிர்களும் எல்லாமே இப்படிதான், எல்லாத்துக்கும் ஒரே ஒத்த இயல்பை தான் கொண்டிருக்கும்.
1: உளுந்து போட்டா நிறைய தலைச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த உளுந்து பயிர் என்னதாமா செய்யுது நிலத்துல?
0: இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வளிமண்டலத்துல கிட்டத்தட்ட 78% தலைச்சத்து இருக்குது. இப்ப நம்ம ஒரு தாய்ப்பாறையிலிருந்து தான் மண் உருவாகுது, பூமி கோளம் இருக்குது, அது உடைக்கப்பட்டு பல சூழ்நிலைகள்னால அது என்ன பண்ணுது அப்படின்னா மண் ஒரு 10,000 ஆண்டுகள் ஆகுது ஒரு இன்ச் மண் உருவாக. அந்த மண்ணில் இயற்கையாகவே பார்த்தோம் அப்படின்னா 108 விதமான தனிமங்கள் இருக்கும். ஆனால் இந்த தழைச்சத்து அப்படிங்கிற மினரல்ஸ் தாது பொருள் என்னன்னா அவ்வளவா இருக்காது. அது செடிமெண்ட்ரியாக அங்கக கரிமங்கள்லாம் பல நாட்களாக செடிமெண்ட் ஆகி தான் அதில் இருக்குமே ஒழிஞ்சி அந்த பாறைகள்லேயே இந்த தனிமம் இருக்காது. அப்போ இந்த தழைச்சத்து மண்ணிலையும் குறைவாக இருக்குது, வளிமண்டலத்தில் அதிக அளவில் இருக்குது. எந்த காசுமே விவசாயிகள் கொடுக்காம வளிமண்டலத்தில் இருக்கிறத ஒரு பயிர் வகையை நடுறது மூலமா அவங்களுக்கு தேவையான அந்த பயிருக்கு தேவையான, அது மட்டும் இல்லாம இப்ப பயிர் வகை பயிர்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உர பரிந்துரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உர தேவை அப்படின்னு சொல்லுவோம். அதுல இப்ப நெல்லு

0: நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 150 கிலோ 50 கிலோ 50 கிலோ நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட பயிர் வகை பயிருக்கு 25 50 25 என்பிகே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஒரு ஹெக்டேருக்கு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை பயிரிடுறது மூலமா தலைச்சத்து வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை இது நிலைநிறுத்துது. அப்படி நிலைநிறுத்தும் போது தனக்கு தேவையான 80-90% தலைச்சத்தை இயற்கையாகவே இது எடுத்துக்குது. அதனால தான் நம்ம 25 கிலோ தான் நைட்ரஜன் போடுறோம். பேருட்டச்சத்துக்கள்னு இந்த தலைச்சத்தை சொல்லுவோம். அதிக அளவில் இதைத்தான் எல்லா பயிர்களுக்கும் தேவை. அதை தான் வந்து உரப்பரிந்துரையிலே சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் பயிர் வகை பயிர்களில் தலைச்சத்தை நிலைநிறுத்துகிற ஒரு பழக்கம் கூட்டு வாழ்வு இணை வாழ்வு மூலமாக நிலைநிறுத்துறதுனால நம்ம 25 கிலோவே போதுமானதாக சொல்கிறோம். இது மினிமமாக 50 கிலோவிலிருந்து 200 கிலோ வரையும் ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ப தலைச்சத்தை நிலைநிறுத்துது. இது எப்படி நிலைநிறுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இது அவரை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னேன். இதுல ரைசோபியம் அப்படின்னு மண்ணில் அந்த நுண்ணுயிரிகள் இருக்குது, பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரைசோபியம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பயிர் வகை பயிர்களோட கூட்டு வாழ்க்கை அல்லது இணைவு வாழ்க்கை நடத்துது. இது இந்த பயிர் வகை பயிர்களோட வேரில் போயிட்டு இருந்துகிட்டு வேர் முடிச்சுகளை உருவாக்குது. ஒரு டியூமர் போல ஒரு கட்டி போல உருவாக்குது. அந்த கட்டி வேர் முடிச்சுகள் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ள நைட்ரோஜினஸ் அப்படிங்கிற நொதிகள் மூலமா லெக் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நிறமியோட உதவியோட என்ன பண்ணுதுன்னா நிறைய இதெல்லாம் மல்டிப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த என்ன பண்ணுதுன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை என் அப்படிங்கிற நைட்ரஜனை அமோனியம் அப்படின்றதா அந்த வேர் முடிச்சுகளில் நிலைப்பித்தலாக பண்ணுது. கூட்டு வாழ்க்கை நடத்தி நிலைப்பிக்க வச்சிருது. அதை தான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ், தலைச்சத்து நிலைநிறுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நிலைநிறுத்துற மூலமா என்ன பண்ணுதுன்னா அந்த பயிருக்கு தேவையான 80-90% தலைச்சத்து தேவையை பூர்த்தி செய்து அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தபடியா தொடர் கிராப்பு கலப்பு பயிர் கூட்டு பயிர் இந்த மாதிரி அடுத்த பயிர்களுக்கும் அடுத்தடுத்து பயிரிடப்படும் பயிர்களுக்கும் இந்த தலைச்சத்தை அது கொடுக்குது. அப்படிப்பட்ட தலைச்சத்தை நிலைநிறுத்துற இந்த பயிர் வகை பயிர்களை இப்போ இது உளுந்துதான் அப்படி பண்ணுமா பாசிப்பயிர் தான் பண்ணுமா எல்லா பயிர் வகை பயிர்களும் அவரை குடும்பத்தை அவரை இனத்தை சார்ந்த பயிர் வகை பயிர்கள் எல்லாமே வளிமண்டலத்தில் இருக்கிறத இலவசமாக மண்ணில் பொதிய வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுது. அப்படிப்பட்ட பயிரை இயற்கையாகவே நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு முதன்மை கிராப்புக்கு அப்புறம் கூட இதை பயிரிட்டோம் அல்லது ஊடு பயிராக பயிரிடுறோம் கலப்பு பயிராக பயிரிடுறோம் அப்படின்னா நம்ம நிலத்துக்கு தேவையான இந்த பேருட்டச்சத்தான தலைச்சத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ரைசோபியத்தோட அந்த வேர் முடிச்சுகள் வந்து ஒரு கூட்டு வாழ்க்கையில் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க, அதனால நைட்ரஜன் வந்து நிலைநிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்னீங்க என்னதான் நம்ம பயிர் வகை பயிர்களை போட்டாலும் கொஞ்சம் யூரியாவும் போட்டால் தேவை அப்படின்றீங்க. அது மாதிரி யூரியா அப்ளை பண்ணும்போது இந்த ரைசோபியம்ங்கிற அந்த பாக்டீரியா எதுவும்
0: நுண்ணுயிரிகள் இப்ப மண்ணில் இருக்குது. ஒரு ஸ்பூன் மண்ணை எடுத்தோம்னா அதுல நிறைய விதமான நுண்ணுயிரிகள் இருக்கும். இந்த ரசாயனங்கள் இந்த உர பரிந்துரை எல்லாமே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகளை தாக்காத அளவுக்கு தான் இருக்கும். தாக்காம நுண்ணுயிரிகளோட பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நுண்ணுயிரி வந்து ரசாயன உரங்கள்னால பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம குறைஞ்ச அளவுல தான் கொடுக்குறோம். அதை கொடுத்த உடனே நீர் பாய்ச்சிரும். இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரசாயனத்துக்கு அதிக அளவுல போட்டாதான் நச்சுத்தன்மை ஆகும். நம்ம நார்மலா அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்குது இல்லைங்களா, அந்த நுண்ணுயிர்களோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்களா இருக்கட்டும் ரசாயனமா இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் சிதைவடைய செய்து கனிம மாதல் அப்படின்ற நிகழ்வு மூலமா அந்த பயிருக்கு பிடிச்ச மாதிரியான ஊட்டச்சத்தை மாத்தி கொடுக்கறதே நுண்ணுயிரிகள் தான். அந்த ரசாயனத்தை அந்த ரசாயன உரங்களை பிரேக் பண்ணி அதுக்கு அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற உரமா கன்வெர்ட் பண்றதே நம்ம நுண்ணுயிரிகள் தான். நம்ம இதை எளிமையா விவசாயிகளுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு பிரியாணி செய்யறதுக்கு எல்லா சோர்ஸ் எல்லா பொருட்களுமே இருக்குது, கறி இருக்குது பாஸ்மதி ரைஸ் இருக்கு எண்ணெய் பார்த்தாச்சு எல்லாமே இருக்கு. ஆனா அம்மா இருந்தாதான் அதை சமைச்சு கொடுக்க முடியும். அதே போல மண்ணில் எவ்வளோ இயற்கை உரங்கள் கொடுத்தாலும் ரசாயன உரங்கள் கொடுத்தாலும் நம்ம நுண்ணுயிர்கள் மண்ணில் இருந்தாதான் அதை மாறுதல் அடைய செஞ்சு பயிர்களோட வேர்கள் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். பயிர்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிறதுக்கு வழிவகை செய்யும் சார்.
1: ஆமாம், இப்போ நீங்கள் இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து தலைச்சத்து மட்டும் இல்லாமல் வேற மணிச்சத்து மற்ற சத்துக்களையும் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லைன்னா பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அது எந்த வகையிலலாம் அப்படி இயங்குது?
0: ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். இப்போ என்ன அப்படின்னா இப்போ மண்ணில் 108 விதமான தனிமங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த தனிமங்களில்

0: இதில் நம்ம இப்போ வந்து பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னலாம் பயிருக்கு ஒரு 17 விதமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நல்லா வளர்ச்சி, தண்டு, காய், பூ பூத்து நல்லா மகசூல் அதிகமாக கிடைக்கணும்னா 17 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. இப்போ அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் இந்த மண்ணிலேயே இருக்குது. அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ உரம்லாம் போடலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம டெப்ளீஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுனால இப்போ நம்ம போடுறோம். இந்த ஊட்டச்சத்துக்களை எப்படி அது வெளிவிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயிர் வகை பயிர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நிறைய ரூட் எக்ஸுடேட்ஸ் அப்படின்னு நொதிகள் வெளியில் வரும். நிறையா கரிம அங்கக அமிலங்கள், கரிம அமிலங்கள், சிட்ரிக் ஆசிட், மெலானிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி அமிலங்கள்லாம் உருவாகும். கார்பன் டை ஆக்சைடும் அங்கேருந்து அது சுவாசித்தல் மூலமாக, எந்த பயிருனாலும் சுவாசித்தல் மூலமாக வெளிவிடும். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய கரைக்க முடியாத ஊட்டச்சத்துக்களை, அல்ல கரைக்க முடிகிற கரைக்க முடியாத அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கரிம அமிலங்கள் கரைச்சி கொடுக்கும். அதை இந்த சிட்ரிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், மெலோனிக் ஆசிட், இந்த அமிலங்கள் எல்லாம் அதை கரைச்சி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அது நீரோட அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும், அதோட வேர்கள் வந்து ரிலீஸ் பண்ணும், அங்கே தண்ணி பாய்ச்சுவோம், அந்த நீரோட சேர்ந்துக்கிட்டு கார்போனிக் அமிலம் அப்படிங்கிறத உருவாக்கும். அந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, நேட்டிவ் மண்ணில் அந்த மண்ணிலேயே இருக்கக்கூடிய மணிச்சத்து, சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, கந்தகம், இது போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையும் கரைச்சி நான் ரெடியாக உனக்கு சாப்பாடு தர்றேன் அப்படின்னு அதோட வேர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். அந்த வேர்கள் அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நிறையா தண்டு, கிளைகள், பூக்கிறது, காய்க்கிறதுன்னு மகசூல் நம்மளுக்கு நல்லபடியாக கொடுக்கும் சார்.
1: எவ்வளவு வேலை செய்யுது அந்த ஒரு ஆளா இருந்துகிட்டு அப்படின்னு பெரிய பிரமிப்பா இருக்கு.
2: குறைந்த செலவுல, குறைந்த முதலீட்டுல, குறைந்த பராமரிப்புல நிறைவான மகசூலை தரக்கூடியது இந்த பயிர் வகை பயிர்கள் மட்டும்தான். 20-24% வரை புரதச்சத்தையும் இதிலிருந்து நம்மளால பெற முடியும். இது மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான சத்துக்களையும் பயிர்கள் எளிதா எடுத்து செல்றதுலயும் இந்த பயிர் வகை பயிர்கள் தான் மிக முக்கிய அங்கமா இருக்குது அப்படிங்கறத நமக்கு விளக்கமா எடுத்து சொன்னாங்க வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ சுகன்யா அவங்க.
3: தழைச்சத்து போடணும், ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து போடணும்,
4: மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும், மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும்,
3: போடணும் உளுந்து போடணும், நம்ம நாடு வாழ வீடு வாழ போடணும்.
2: பயர் வகை பயிர்கள் பத்தின இன்னும் பல தகவல்களை நமக்கு தொடர்ந்து சொல்ல இருக்கிறாங்க. என்னன்னா, எந்தெந்த பயிர்களுக்கு இடையில உளுந்து பயிரை நம்ம ஊடு பயிரா போடலாம், துவரை, கொள்ளு, தட்டை பயிறு, இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்கள்லாம் மண்ணுக்கு எப்படி எல்லாம் ஊட்டச்சத்தை எடுத்து கொடுக்குது, பூச்சி நோய் தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம், முக்கியமா இந்த பயிர் வகை பயிர்களை நடுறதுனால உழவர்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார வளம் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க.

0: இப்போ நான் பயிர் வகை பயிர்களை நட்டுட்டேன்,
1: ம்
0: அதாவது உளுந்து போட்டேன். இந்த உளுந்தை ஏதாவது ஊடு பயிரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த இடத்துலலாம் ஊடு பயிராக இதை பண்ணலாம்
1: கண்டிப்பா
0: அப்படிங்கிறத
1: போடலாம் சார்.
0: சொல்லுங்க.
1: இப்ப நம்ம என்ன அப்படின்னா, நம்ம விவசாயிகள் இது மெயின் கிராப்பா, முதன்மை கிராப்பா அந்த அளவுக்கு போடுறது இல்ல. ஏன் அப்படின்னா, அது குறுகிய கால பயிரா இருக்கு, நிறைய பயிர் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு விவசாயிகள் பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ஊடு பயிரா தான் போடுறாங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள உள்ள போடுறது, அப்புறம் இன்னும் கண்ணு வளர்ந்துகிட்டு வருதுன்னா ஊடு பயிரா போடுறது. இது மாதிரி நம்ம பெரும்பாலும் நம்ம ஊர் விவசாயிகள் அதை பண்றாங்க. பெரும்பாலும் டெல்டா ரீஜியன்ஸ்ல எல்லாம் என்னன்னா, வரப்பு ஓரங்கள்ல நெல் விவசாயம் பண்றவங்க, நெல்லை விவசாயம் பண்ணிட்டு வரப்பு ஓரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு தேவையான உளுந்தெல்லாம் பயிரிட்டுக்கலாம். இது மாதிரி வரப்பு ஓரங்கள், ஊடு பயிரா எதெல்லாம் ஹைட்டா இருக்குதோ அதுக்கு தகுந்த ஊடு. இது நிழல்னால பாதிக்கப்பட்டுரும், இது ரொம்ப சின்ன செடியா இருக்கிறதுனால சூரிய ஒளி கொஞ்சம் வந்தாலும் அதை அதிகளவா உபயோகப்படுத்தி அதுக்கு தேவையான மாவு பொருட்களையும் புரதத்தையும் அது ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல மகசூலே கொடுக்கும். அதனால இது குறைஞ்ச நீரையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணும், ஊட்டச்சத்துக்களையும் நல்ல உபயோகத்திறன் அதிகமா இருக்கும், சூரிய ஒளி உபயோகத்திறனும் இதுக்கு அதிகமா இருக்கும். அதனால ஊடு பயிரா இதை நம்ம நல்லா பண்ணி நம்ம அதிக மகசூல் பெறலாங்க சார்.
0: சரிங்கம்மா, இப்ப உளுந்து பத்தி சொல்லிட்டீங்க, மத்த பயிர்கள்லாம் நடுறதுனால வேற ஏதாவது பயன்கள்?

0: கிடைக்குமா மண்ணுக்கு? அது பாசிப்பயிறு, துவர, தட்டப்பயிறு, கொள்ளு இதெல்லாம்.
1: இப்ப இது என்னன்னா பாசிப்பயிரும் இதே மாதிரியான இதுதான், அந்த சைஸ் எல்லாமே ஒரே மாதிரியான சைஸ்ல தான் இருக்கும். அதனால இதே பயன்கள் அதுக்கும் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயிர் வகை பயிர்கள்லாம் குளோமலின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து வேர்லேருந்து வெளிவருதுங்க. அந்த குளோமலின் புரதம் என்ன பண்ணாதுன்னா நீர்ல கரையாது, ஆனா ஒரு மண்ணையும் இன்னொரு மண்ணையும் பிணைக்கும், நல்லா வந்து ரெண்டு ரெண்டையும் ஒட்ட செய்யும். அப்போ நல்ல மண்ணுக்கு ஒரு கட்டமைப்பு, புலபுலப்பு தன்மை, மண்ணோட இறுக்கத்தை குறைக்கிறது, நீர் பிடிக்கும் தன்மை, நீர் உறிஞ்சும் தன்மை, நீர் ஊடுருவும் தன்மை, மண்ணோட அடர்த்தியை குறைக்கிறது, மண்ணோட வெப்பத்தை பேணி காக்கிறது, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை பிடிச்சு வச்சிருக்கிறது, ஊட்டச்சத்துக்களை வேர்களுக்கு நகர்த்தி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் பண்ணும். இப்போ துவரன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீண்ட கால பயிராக இருக்கும், நிறைய ஹைட்டாக இருக்கும், வேரும் நல்லா நிறைய தூரத்தில் போகும். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுன்னா இந்த மணிச்சத்தை வெளிவிடுறது, தூரத்தில் இருக்கிற மணிச்சத்துக்களை நம்மளுக்கு அர்பஸ்குலர் மைக்கோரைசல் ஃபங்கை அப்படின்னா வேர் உட்பூசணம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அந்த நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துறதுக்கான நொதிகளை வெளிவிடும். அந்த அமிலங்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா ரொம்ப தூரத்தில் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அந்த பெரிய துவரச்செடி நல்லா வேர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கிருந்து நகர்த்தி எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வழிவகை செய்யும். அதுக்கப்புறம் கொள்ளு அப்படின்னு பார்த்தாலும் நிறையா தலைச்சத்தை நிலைநிறுத்தும், மண்ணுக்கு வந்து அங்கக கரிமத்தை கொடுக்கும், கரிம கார்பன் அப்படின்னு சொல்ல கூடியது கொடுக்கும். இப்போ இதில் தட்டப்பயிரெல்லாம் என்னன்னா நிறைய இலை பெருசு பெருசாக இருக்கும், கொஞ்சம் நாளில் மெச்சூட முதிர்மையை அடைஞ்சோன்னா கீழே விழுகும். இதில் கார்பன் தலைச்சத்து விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இதில் குறைஞ்ச அளவில் இருக்கும், அந்த குறைஞ்ச அளவு சிஎன் ரேஷியோ இருக்கிறதுனால ஈஸியாக மக்கிரும், அது மக்கி அங்கக கரிமத்தை அதிகப்படுத்தும், மண்ணுக்கு நல்ல ஒரு பௌதிக குணங்களை மேம்படுத்தும், ரசாயன பண்புகளை ஊட்டச்சத்துக்களையும் நல்லா கரைச்சி கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யும் சார். பல்லுயிர் பெருக்கத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் சார்.
0: மற்ற பயிர்கள் இப்ப உளுந்து வந்து நீங்க வந்து ஊடுபயிரா கொடுக்கும்போது அதை நெல்லுல நடலாம், தென்னைக்கு கீழே நடலாம் அப்படிலாம் சொன்னீங்க. இதுல இப்ப பாசிப்பயிர், துவரை, தட்டப்பயிர், அவரை, கொள்ளு இதெல்லாம்
1: அதையும் ஊடுபயிர்களாக போடலாம். பயிர் வகை பயிர்கள் அனைத்தையுமே ஊடுபயிரா, தொடர் பயிரா, கலப்பு பயிரா எல்லா விதமாகவும் அது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும், எதனாலும் தாங்கிக்கிட்டு வளர்ற சக்தி அதுக்கு இருக்குது.
0: அதே போல இப்ப நீங்க குறைந்த கால பயிர் அது வந்து எந்த பருவத்துல வேணாலும் இந்த பயிர்களை நடலாம்.
1: ஆமா, என்ன அப்படின்னா
0: இப்ப என்னன்னா ஊர்ல மானாவரியா போடுவாங்க, அவங்க வந்து இந்த ஆடிப்பட்டத்துல விதைச்சு விடுவாங்க. என்னன்னா இன்னும் சொல்ல போனா இன்னும் அடுத்து
1: வெயில் வறட்சி பருவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கோடை காலமா இருக்குது அப்படின்னாலும் கோடை காலத்திலையும் இது என்ன அப்படின்னா இந்த ஈரப்பதத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கும், மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை நல்லா பயன்படுத்துறத வறட்சியிலையும் இது போடலாம். நம்மளுக்கு கோடை மழை ஏதோ பெய்யுது அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு இரிகேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம், லைஃப் இரிகேஷன்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லபடியாக வரும், வறட்சியை தாங்குறதா இருக்கும், ஆனால் கோடை காலங்களையும் வளரும். எல்லா சீசன்லையும் இந்த சீசனில் தான் இது வரும், இப்போ சீசனில் போட்டால் தான் இது பூக்கிறது வந்து பூக்கு பிடிமானம் நல்லா இருக்கும், காய்க்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லாமல் எல்லா சீசன்லையுமே இதை வந்து நம்ம பயிர் பண்ணலாம் சார்.
0: சரிங்கம்மா, அதே போல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பயிர் வகை பயிர்களை நம்ம அறுவடை பண்ண ஒருபாடு வேர் முடிச்சுகள் இருக்கும். இப்ப நம்ம அடுத்த பயிர் போகும்போது உழுதுருவோம், அது உழுதும் போது அந்த வேர் முடிச்சுகள் வெளியில வந்துருமே, அது எப்படி கரெக்டா மண்ணுக்கான நைட்ரேட்டுகளை தருமா?
1: எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி அறுவடை செய்யறது எப்பயுமே இதை எப்படி அறுவடை செய்வாங்கன்னா மேல உள்ளத அறுத்து எடுத்துருவாங்க, அந்த வேர் முடிச்சுகள் அந்த வேர் எல்லாம் மண்ணுல இருக்கும். அடுத்து நம்ம கிராப்பை நம்ம உழவு செய்யும் போது அது என்ன பண்ணுதுன்னா நல்லா மக்க வச்சிரும், ஏற்கனவே வேர் முடிச்சுகளில் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி எல்லாம் கொடுக்கும்போது வேரில் இருக்கிறது அமோனியம் அப்படின்ற இருக்கும், இருக்கிறதுலே தலைச்சத்து மட்டும்தான் இரண்டு அயானா, ரெண்டு நேர்மின் அயனாகவும் எதிர்மின் அயனிகளாகவும் இருக்கிறது தலைச்சத்து தான், அமோனியம் அப்படின்ற வடிவிலையும் நைட்ரேட் அப்படிங்கிற வடிவிலையும். அமோனியம் என்ன பண்ணிக்கும்னா மண்ணில் போய் பொதிஞ்சுக்கும், இந்த நைட்ரேட் அப்படிங்கிறது தண்ணி பாய்ச்சிரும் இல்லையா அது கூட கலந்து கரைஞ்சி கிடைக்கும். அப்போ இரண்டு விதமான ஊட்டச்சத்துக்களும் உழுவதுனால மண்ணுக்கே கிடைக்கும் சார், அதை தொடர்ந்து பயிரிடப்படும் பயிர்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் சார் ஊட்டச்சத்துக்கள்.
0: பயிர் வகை பயிர் நடுறதுனால உழவர்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார வளம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இப்போ என்னதுன்னா சார் இது வந்து குறைஞ்ச செலவில் அதிக புரதச்சத்து இருக்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ குறைஞ்ச செலவு, பராமரிப்பு செலவும் கம்மி, முதலீடு இடுறதும் ரொம்ப கம்மி, இதில் வந்து வேலையாட்களோட அளவும் குறைச்சி தான், நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், முதன்மை கிராப்ல இருந்து இதை ரெண்டு தடவை கூட குறுகிய கால பயிரா இருக்கிறதுனால ரெண்டு கிராப் கூட போட்டுக்கலாம். அப்ப மகசூல் வந்து விவசாயிகளுக்கு அதிக அளவு இருக்கும். இதுல ஆண்கள் தான் இந்த விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்னுங்கிறது இல்லாம பாலின சமத்துவமும் இருக்குது, பெண்களும் இதை நல்லபடியா பண்ண முடியும். அதே மாதிரி இது இப்படி குறைஞ்ச செலவுல அதிக புரதம் உடையதை நல்லா உற்பத்தி பண்றதுனால தரமான விதைகளை உற்பத்தி பண்ணா அதோட பொருளாதாரத்துல மார்க்கெட் பிரைஸ் நல்லாவே வாங்கிக்குவாங்க.

0: நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தானியமாக பயன்படுத்திக்கலாம், விதையாகவும் உற்பத்தி பண்ணலாம். அப்படி விதையாக உற்பத்தி பண்ணால் தானியத்தை விட அதிகமான விலை. அப்போ அவங்களுக்கு என்னென்னா பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மை, எந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் இதை விவசாயம் பண்ணால் எப்படியும் அவங்களுக்கு வருமானம் வர்றது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் சார்.
1: சரிங்கம்மா. அதே போல இப்போ இது வந்து தலைச்சத்தை மட்டும்தான் நிலைநிறுத்துதா, மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம்
0: ஊட்டச்சத்துக்கள்லாம்
1: கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க. அப்படிங்கும்போது வேற சத்துக்களை நிலைநிறுத்துறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா?
0: இது என்ன பண்ணும்னா சார், இந்த தலைச்சத்தை மண்ணில் பொதிய வச்சிருது. இப்போ நம்ம அதை சயின்ஸாக பேசணும் அப்படின்னா 2:1 ஒரு கிளே அப்படி இருக்கும், அதுக்குள்ளே பொதிய வச்சுக்கும். இந்த மணிச்சத்து இருக்கு இல்லைங்களா சார், அதை கரைச்சி கொடுக்கும். மணிச்சத்து மண்ணிலேயே இருக்கிறத கரைச்சி கொடுக்கும். சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து, கந்தகம், இரும்பு சத்தெல்லாம் கரைச்சி கொடுக்கும். இப்போ மண்ணில் கரைய முடியாமல் பயிர்னால எளிமையாக எடுத்துக்க முடியாமல் இருக்கிறத கரைச்சி, நான் உனக்கு சாப்பாடு நல்லா வச்சிருக்கேன் இந்த எடுத்து சாப்பிடு, அதை ஊட்டச்சத்து கிடைக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஊட்டச்சத்து பயிர்களுக்கு கிடைக்கும் தன்மையை அதிகப்படுத்தும். அந்த ஊட்டச்சத்தோட சுழற்சிகளையும் துரிதப்படுத்தி அடுத்தடுத்த பயிர்களுக்கும் அதிக அளவில் கொடுக்குது. இப்போ நம்ம களை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி நோயெல்லாம் தாக்குதல் இருக்குன்னா பயிர் சுழற்சி செய்ய சொல்லுவோம். பயிர் சுழற்சிக்கு ரொம்ப ஏத்த பயிர் என்னதுன்னு பார்த்தோம்னா பயிறு வகை பயிர்கள். ஒரு நெல்லே தொடர்ந்து தொடர்ச்சியா நெல்லே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நெல்லுக்குன்னு களை செடி இருக்கும், அதுக்குன்னு பரவக்கூடிய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு ஒரு நெல்லை பயிரிட்டுறீங்க, அதுக்கப்புறம் பயிர் வகை பயிரிடுறீங்க, அதுக்கப்புறம் நெல் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த களைகளை சப்ரஸ் பண்ணுறது, தடுக்கிறது, அந்த நோய் பூச்சி தாக்குதலை குறைக்கிறதெல்லாம் வழிவகை செய்யும் சார். இப்போ என்ன அப்படின்னா அந்த வரப்பு ஓரங்களில் பயிரிடும் போது ஒருவேளை இந்த எல்லோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது இந்த பயிர் வகைகளை தாக்குது. அப்போ இதை அட்டாக் பண்ணிட்டு இதோ உள்ள ஒரு மெயின் க்ராப் போட்டுறீங்கன்னா அதை குறைக்கும். எப்பயுமே இந்த எல்லோ மொசைக் வைரஸ் மஞ்சள் நிற இது இருக்குது அப்படின்னா நம்ம வேரோட புடுங்கிடணும். இப்போ இந்த இதுகளில் பூச்சி நோய் தாக்குதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை அதிகமாக அட்டாக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணி குறை. அதனால தான் என்னன்னா முதன்மை கிராப்புக்கு நம்மளுக்கு வந்து தாக்குதல் பூச்சி நோய் தாக்குதல் குறையும். அதனால வரப்பு ஓரங்களில் இந்த மாதிரி கிராப், அது பயிர் வகை பயிர்கள் இல்லாமல் ஒவ்வொரு கிராப்புக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை நடுங்க, தக்காளி வெண்டிக்காயை நடுங்க, அப்போ அதில் உள்ள பூச்சியெல்லாம் இது அட்ராக்ட் ஆயிரும், அதை எடுக்காது, செண்டு மல்லி பயிர் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுங்க சார்.
1: ஆமாம், இப்போ உளுந்து போடுறோம்னு வச்சுக்கல, ஒரு ஏக்கருக்கு அது வந்து எத்தனை கிலோ நைட்ரஜனை அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் நிலை
0: நிறுத்தும் அதுக்காக தான் ஒரு நெல்லுக்கு 150, 50, 50 அப்படின்னு இருக்குதுன்னா இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 25 கிலோ தான் போடுறோம். ஏன் இந்த தலைச்சத்தை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னா இது இயற்கையாக இருக்கக்கூடிய தலைச்சத்தை அதுக்கே கொடுக்குது. அந்த 80-90% தேவையை, தலைச்சத்து தேவையை இதுவே பூர்த்தி செய்யறதுனால நாம அவ்வளவு கொடுக்க வேண்டியதுல அந்த செலவை குறைச்சிக்கலாம் அப்படிங்கறதா.
1: அறுவடை பண்ண பிற்பாடு எத்தனை கிலோ தலைச்சத்தை ஒரு ஹெக்டர்ல விட்டுட்டு போயிருக்கும்?
0: மினிமமா ஒரு 20 கிலோ தலைச்சத்தை விட்டுட்டு போயிருக்கும் சார். ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ தலைச்சத்தை விட்டுட்டு போயிருக்கும். ஒவ்வொரு பயிரை பொறுத்து அது வேறி ஆகும்.
1: வேற எதுவும் குறிப்பா நீங்க இந்த பயிர் வகை பயிர் நடுறதுனால மண் வளம் எப்படி மேம்படும் அப்படிங்கறது எதுவும் விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கமா?
0: இப்ப மண் வளம் அப்படிங்கறது பௌதிக ரசாயன உயிரியல் பண்புகளை எல்லாம் மேம்படுத்துறது. இந்த பயிர் வகை பயிரை பயிரிடும் போது தலைச்சத்தை நிலைநிறுத்துது, மண்ணோட பௌதிக பண்புகளையெல்லாம் மேம்படுத்துது, நல்ல கட்டமைப்புகளை கொடுக்குது, மண்ணோட இறுக்கத்தை குறைக்குது, ஒரு மூடு பயிரா இருக்குது, மண்ணோட அரிமானங்களை தடுக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நல்லா பயிர்களுக்கெல்லாம் கரைச்சி கொடுக்குது, அடுத்த பயிர்களுக்கு கொடுக்குது, மண்ணில் அங்கக கரிமம் அப்படிங்கிறத அதிகப்படுத்துது. மண்ணில் அங்கக கரிமம் அப்படிங்கிறது இருந்தால் தான் மண் நல்லா வளமாகவும் தரமாகவும் இருக்கும், அதுக்கு உறுதுணையாக இருக்குது. எல்லா வறண்ட காலநிலைகளிலும் எல்லா வறட்சி இழைக்கிறதா இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் பெருக்கத்துக்கு நிறைய நுண்ணுயிரிகள் பெருக்கமடைந்து மண்ணில் கண்ணுக்கு தெரியக்கூடிய நுண்ணுயிரிகள், தெரியாத கண்ணு நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரிய மண்புழுவத்தோட பெருக்கமடைய செய்து தெரியாத பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ், புரோட்டோசோவா, நன்மை பயக்கக்கூடிய நூட்புழுக்களை எல்லாம் அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு இயற்கை உரமாக இது இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா, பௌதிக பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் பிடிக்கிறது, ஊட்டச்சத்து

0: சத்துக்களை பிடிச்சிருக்கிறது, நீரை ஊடுருவும் தன்மையை, மண்ணோட அடர்த்தியை குறைக்கிறது, பொலபுளப்பு தன்மையை குறைக்கிறது, நல்ல மண்ணோட வெப்பத்தை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அதில் நடக்கூடிய பயிர்கள், அது பயிர் வகை பயிராக இருக்கலாம், இல்லை அடுத்த பயிராக இருக்கலாம், அதோட வேர் வளர்ச்சிகளுக்கெல்லாம் நல்லா பொலபுளப்பு தன்மையை கொடுத்து மண்ணில் நல்லா வேரூன்றி நல்லா வேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல தரமான வேர்களை விட்டுச்சு அப்படின்னா, அதிகமான மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் எடுத்து தண்டு வளர்ச்சி, கிளைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ பூக்குறது நிறையா இருக்கும். மண்ணில் ரசாயன ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துது. பூக்குறதெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அல்டிமேட்டாக நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் மகசூல் கிடைக்கணும். அந்த மகசூல் அதிக அளவில் ஒரு 20% அதிகமாக கிடைக்கிறதுக்கும், அதோட தொடர் பயிர்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கும், வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கும் இது உறுதுணையாக இருக்கும். மண்ணை வளப்படுத்தணும், மண்ணை தரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து அதிகமான விளைபொருட்களை உற்பத்தி செஞ்சு பயிர் வகை பயிர்களும் புரதம் அதிகமாக இருக்கு, அதுக்கு அடுத்து தானிய பயிர்களோட ஊட்டச்சத்தையும் அதோட விதைகள் அதோட பருப்போட தரத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம அதை தான் சாப்பிட்றோம். நம்ம எதிலிருந்து ஒரு ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணிலிருந்து விளைவிக்கக்கூடிய பொருட்களிலிருந்தால் நம்ம ஊட்டச்சத்துக்களை எடுக்கிறோம். அப்போ மண் அதிகமான வளத்தோடையும் தரமாக இருந்துச்சுன்னா அதில் விளைவிக்கக்கூடிய பொருட்களும் தரமாகவும் நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்று நம்மளும் நம்ம வருங்கால சந்ததிகளும் நல்ல ஆரோக்கியத்தோட சிறப்பாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி, விவசாயிகளுக்கு பயிர் வகைகளை பயிரிடுங்க, நீங்களும் வளமடைங்க, மண்ணையும் வளப்படுத்துங்க, மண்ணை பாதுகாத்து அதை பேணி காத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிம்மா. வேளாண் பெருமக்கள் உங்கள்கிட்ட இது குறித்து மேற்கொண்டு இது சந்தேகம் கேட்கணும், ஆலோசனை பெறணும்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளணும்?
0: என்னோட அலைபேசி என்ன குறிச்சுக்கோங்க, 82 70 16 86 44. மறுபடியும் சொல்றேன், 82 70 16 86 44.

பயர் வகை பயிர்களை பொறுத்த மட்டிலும் தனிப்பயிரா, தொடர்பயிரா, கலப்பு பயிரா, இப்படி எல்லா விதத்திலையும் பயிரிட்டு அதிகமான விளைச்சல பெறலாம். மண்ணுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும். முக்கியமா எந்த கால சூழ்நிலையிலையும் தாங்கி வளரக்கூடிய பயிராவும் நிலையான வருமானத்தை தரக்கூடிய பயிராவும் இந்த பயர் வகை பயிர்கள் இருக்குது. நீர்ப்பாசனமும் மிக குறைஞ்ச அளவுதான். அதனால பயர் வகை பயிர்களை பயிரிட்டு விவசாயிகள் அனைவரும் பலன் பெறணும் அப்படின்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கெடுத்து விளக்கம் கொடுத்தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ. சுகன்யா அவங்க.

0: நிகழ்ச்சியில் இனி பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதில் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு, செலவு குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் நடைமுறைகள், சத்துமிக்க ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வியாபார மேலாண்மை குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்ய கடைசி நாள் நாளை மறுநாள் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. தொடர்புக்கு 9443619255 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் இப்போது 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக கூறினார். சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக வரும் 25ஆம் தேதி கனடா செல்கிறார். வர்த்தகம், முதலீடு மற்றும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோவையில் செய்தியாளரிடம் பேசிய மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி, இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாடு அரசு தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கிற்கு உயர் முன்னுரிமை அளித்து அரசு செயல்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணாக்கருக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணிகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பொருட்களை அனைத்து மாணாக்கருக்கும் வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மேட்டூர் அணையை உரிய காலத்தில் திறப்பதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், கும்பகோணம் நகருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும், மகாமக விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையின் செயல்பாடுகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள துறை சார்ந்த பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட அளவிலான களப்பணியாளர்கள் மாநிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கடத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு போலி மதுபானங்கள், போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாணாக்கருக்கு சீருடை, பாடப்புத்தகம் மற்றும் இதர கல்வி உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும், வரும் கல்வியாண்டில் தேர்ச்சி சதவிகிதத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதுகளை பெற இணையதளத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மன்னவனூர் மலை கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பிரம்மாண்ட கண்கவர் காத்தாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மிக்கி மவுஸ் உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட பிரம்மாண்ட காத்தாடியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை

அண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட், சாகர் சிங் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லக்னோவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக முதலில் பேட் செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

பாடல்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்களும் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. ஆனால் என்றும் புதிது, எப்போதும் புதிது. 80கள் 90களில் வந்த திரை இசை கானங்கள் தான். எத்தனை தடவை கேட்டாலுமே 0431 240 1021 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும், 0431 240 1021 அறிமுகமான நேயர்களும் பங்கேற்கலாம், பாடலும் கேட்கலாம். இன்று உங்கள் அபிமான திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை.

0: ஷாகுல் ஹமீது, சித்ரா இவர்களின் வித்தியாசமான குரல் இணைவில் ஒரு பாடல் கேட்டோம். 90களில் வந்த பாடல் அது, பவித்ரா படத்திலேருந்து. இரவு இசை இனிமேல் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்கள் திருச்சி நாகமங்கலம் பகுதியிலேருந்து பார்வையற்ற ஆர் தமிழ்செல்வன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து சார் அம்மா பிள்ளைன்னு ஒரு படம் சார்.
0: சரி,
1: அதில் வந்து எஸ்பிபி பண்ணது இனிய தென்றலை என்ற பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க சார்.
2: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் குடிவண்ணாம்பட்டி என் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் என்ன என்ன பாட்டு?
1: நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பேசுறேன்
0: சார். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகா?
1: ஆமாம்
0: சார். சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சின்னத்தையும் படத்துல இருந்து அரச சந்தானம் மனம் பாட்டு.
0: சரிங்க சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: இணைந்திருக்கிறோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். அண்ணா அப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. தஞ்சாவூர் பத்மாவதி.
1: ஆமாண்ணா.
0: சரி சரிம்மா, என்ன பாடல் வேணுமா?
1: அண்ணா கோகுலம் வந்து தெற்கே அடிக்குது காத்து, சித்ராம்மா பாடின பாட்டு வேணும்ண்ணா.
0: சரிம்மா சரிம்மா, ஓகே, பாடல் கேட்போம்மா.
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி, நன்றிம்மா.

0: நல்லா தான் வாசிக்கிறீங்க, ஆனா இதுவே ஒரு போட்டியா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. இப்ப நான் பாடுறேன், அது உங்களால புல்லாங்குழல வாசிக்க முடியுமா?
1: என்ன சவாலா?
0: சவாலேதான்.
1: அப்ப சரி,
0: ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு முறையெல்லாம் பாட தெரியாதுங்க. என் இஷ்டத்துக்கு கனாபினானு பாடுவேன், ஃபோக் ஸ்டைல பாடுவேன், வெஸ்டர்ன் ஸ்டைல பாடுவேன், திடீர்னு கர்நாடிக்ல பாடுவேன், இட இடையில டயலாகா கூட பேசுவேன். எல்லாத்தையும் நீங்க புல்லாங்குழல ஆன்சர் பண்ணணும். சேலஞ்ச்
1: சேலஞ்ச்?

Eva Maria, ma va salire!

0: நீ நாளை காலை, நாளை ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நாளை காலை 10:30 கழுத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். நாளை காலை 10:30 இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமிழ் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: காற்று வழியே கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது திருச்சி ரெயின்போ பண்பலைக்கும் நிலையத்தில் உள்ள அனைத்து அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலிலிருந்து கணேசன். சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அருமையான முன்னோட்டம், சூப்பரான கவிதை. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ஐயா எனக்கு இது பாத்தீங்கன்னா சுந்தரபுரத்துல இருந்து மதுரை அழகரும் அப்படிங்கிற பாடலை வந்து நமது அனைத்து அன்பு உள்ளங்களுக்காண்டி இந்த பாடலை வழங்குங்க.
0: நன்றி சார், நன்றி.
1: நன்றிங்கய்யா வாய்ப்புக்கு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பாடல் கேட்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். கும்பகோணத்துல மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வந்து பணம் பெண் பாசம் ஒரு படம்.
0: பழைய படம்ல அது?
1: இல்ல இல்ல, 80ல அந்த படம்
0: தான்.
1: 80ல தான் வந்துச்சு.
0: சரி சரி, அதுல என்ன பாட்டு?
1: கலை மாமணியே.
0: ஆஹா, சரிங்க சரிங்க.
1: ஜெயச்சந்திரன் வாணிஜியரா பாடணும்.
0: ஓஹோ, சரிங்க சரிங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். பணம் பெண் பாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து நேர் வந்து பாடல் கேட்டிருந்தார். அந்த படத்துலேருந்து நமக்கு பாடல் கொடுக்க முடியல. மனோகரனுக்காக ஒரு இனிய பாடலை வழங்குவோம்.

0: 8:39 நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. சரி சரி, நல்லா அழகா சொல்றீங்க உங்க பேரை.
1: ஓகே சார், தேங்க்ஸ்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என் ராசாவின் மனசில படத்துல இருந்து குயில் பாட்டு வந்தது, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம திருச்சி அலைவரிசையில ரொம்ப கேட்கணும்னு எனக்கு விருப்பம்.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி
1: நன்றி சார்.

சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி இனிமை ததும்புற பாடலாக கேட்குறாங்க. சுனலதா ஒரு குரலில் இந்த முன்னிரவு பொழுதில் கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில். அடுத்து

0: மோடு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சிதம்பரம் போனகிரிலிருந்து சுமதி பேசுகிறேன் ஐயா.
0: சுமதி அம்மா. ஆ சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து சோலையம்மா படத்திலிருந்து
0: ம்,
1: கூவுற கோயில் அந்த
0: எல்லாம்
1: பாட்டு
0: பேசி
1: கொஞ்சம்
0: வச்சுக்கிட்டீங்களா? அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் பாட்டாக கேட்கணும்னு
1: கேட்குறப்பயே சொன்னதாம்மா வாய்ஸ் அந்த இது அப்படியே ஃபீமேல் வாய்ஸாக கேட்குறது எங்களை மாதிரி கேட்குற நேர்களுக்கு ஒரு மாதிரி கோர்வையாக நல்லா இருக்குல்ல சார்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், இது வந்து ஜானகி அம்மா பண்ணது, இப்போ நீங்கள்
1: ஆ
0: கேட்டது
1: கண்டிப்பாக சார்,
0: ஜானகியும்
1: தேவாசர்
0: எஸ்பிபியும்.
1: மியூசிக்கு.
0: ம், சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. பாடல் கேட்போம்மா.
1: நன்றி ஐயா.
0: நன்றிங்கம்மா.

சிதம்பரம் புவனேஸ்வரி அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை ஆசையாக பாட்டு கேட்டாங்க சோலையம்மா படத்துலேருந்து. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு அருமையான பாடல் கொடுப்போம், சித்ரா ஜெயச்சந்திரன் இவங்களோட குரல்களோட இணைவில்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்து. வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தொடசம் பற்றி சுதாகரன் சார்.
0: சுதாகர், சேலம் சுதாகர்.
1: ஆமாங்க சார்.
0: சுதாகர், என்ன பண்றீங்க?
1: நான் பட்டு நெசவு சார், பட்டு போட வேண்டிய சார்.
0: ஓ, சேலம் அப்படிங்கிறதுனால சேலத்தை பட்டா?
1: ஆமாங்க சார், சேலம்.
0: சரிங்க, என்ன வித்தியாசம் சுதாகர்? சேலம், காஞ்சிபுரம், திருபுவனம் பட்டுன்னு சொல்றாங்கல்ல, தரம் தரமா இல்லை?
1: கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் சார், டிசைன்லாம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும்.
0: ஓஹோ,
1: காஞ்சிபுரத்த பட்டு வந்து கொஞ்சம் டிசைன் அதிகமா இருக்குங்க சார்.
0: ஓ, பட்டு ஒன்று தான் நீங்க பண்ற அந்த டிசைன் வேலைப்பாடுகள்ல தான் வித்தியாசம்.
1: ஆமா, நம்ம இந்த பட்டு வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
0: சேலத்து பட்டா?
1: ஆமா, ஒரு 6000-7000 தொடங்குது சார் சேலா.
0: ஓ, அதுல அதுல பண்ற சேலைகள்ல பிளைனா இருக்கும், டிசைன் ஜாஸ்தி இருக்காது.
1: டிசைன் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சார். முகூர்த்த பட்டு வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கு சார், அது சேல வந்து 19000 சார்.
0: ஓஹோ, சரி சரி சரி.
1: அது உற்பத்திங்க,
0: குறைந்தபட்சம் 19000.
1: ஆமாங்க சார். இந்த பக்கத்து வந்து சிந்தாமனூர், காளிப்பட்டி எங்கெல்லாம் ரொம்ப முதலாளிங்க அங்கே தான் இருக்காங்க. வெளியிலிருந்துலாம் வந்து புடவை எடுத்துட்டு போறாங்க சார.
0: சரிங்க சரிங்க. நீங்க எப்படி கையில நெய்யறதா?
1: ஆமாங்க சார், கைத்தறி, கைத்தறி.
0: மூல பொருட்கள்லாம் கொடுத்துருவாங்களா?
1: ஆமா, பொருட்கள் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம உற்பத்தி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சிந்தாமனூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே கொடுத்துருவோங்க சார்.
0: இப்ப நேரடியா ஒரு முகூர்த்த பட்டு உங்கள்ட்ட வந்து ஆர்டர்லாம் கொடுப்பாங்களா? பொதுவாக முகூர்த்த நகையெல்லாம் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி
1: நம்ம ஆர்டர் கொடுத்துருவாங்க சார். ஓனர்கிட்ட கொடுத்தா நாங்கள் அதே மாதிரி நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓனர்கிட்ட வாங்கிக்கலாம்.
0: ஓஹோ, சரி சரி சரி சரி. எவ்வளோ நாள் ஆகும் ஒரு புடவை நேரத்துக்கு?
1: ஒரு புடவை நேரத்துக்கு ஒரு 3 நாள் ஆகும் சார். 3 நாள், 2.5 நாள் ஆகும் சார்.
0: அதுக்குள்ளே பண்ணிடுவீங்களா?
1: ஆ, பண்ணிடுவோம் சார்.
0: ஆ, சரி சரி. மைனர் டிசைன்லாம் இப்போ முகூர்த்த புடவைனா நிறைய டிசைனிங்லாம் வரும் இல்லையா? ஜரிகையெல்லாம்
1: டிசைன் அதிகமாக வரும். அது கூலி வந்து நம்மளுக்கு அது ஒரு 3000 ரூபா கிடைக்கும் சார் நம்மளுக்கு.
0: சரிங்க சரிங்க. நல்லா ஒரு உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி அழகான டிசைன்லாம் இது பண்ணுவீங்க. ஆ, இல்லை அதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பீங்களோ, இந்த மாதிரி டிசைன் தான் இந்த புடவைக்கு வரணும்ன்ட்டு திட்டம்லாம் வச்சுருப்பீங்க?
1: கலர் கொடுப்பாங்க. அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டிசைன் அவங்களே கொடுத்துருவாங்க. நாங்கள் உற்பத்தி செஞ்சு நாங்கள் முதலாளிகிட்ட கொடுத்துருவோம் சார்.
0: சரி சரி, அதான் ரேடியோ கேட்டுக்கிட்டே வேலைகளும் செய்வீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சேலத்துலேருந்து கேட்குறீங்க, திருச்சி வானொலியை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: அகில இந்திய வானொலி எல்லாமே கேட்டுட்டு
0: இருக்கு சார். ஓஹோ, சரிங்க சரிங்க. சுதாகர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாடோடி பாட்டுக்காரன் படத்தை வந்து ஆகாய தாமரை அருகில் வந்தது சார்.
0: அருமை சார், நீங்க தான் நிறைவு நேயர். அருமையான ஒரு நிறைவான பாடலையும் கேட்டீங்க. நன்றி சார்.
1: நன்றி சார்.

கஷ்டப்பட்டு இணைப்பு பிடித்து தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி பாடல்கள் கேட்டு நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை இறுதி வரை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்களே இன்னும் சில நொடிகளில் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நியூஸ் அட் 9.

0: Championships in Vietnam. That is all in the news at 9. Good night.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.